நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 17ஆம் தேதி, திருவள்ளுவராண்டு 2057, ஆணி மாதம் 24ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இனி ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: மக்கட்பேறு 7வது அதிகாரம் 7வது குறட்பா.
3: தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல்.
2: தந்தை மகனுக்குச் செய்யும் நன்மை என்னவென்றால் அவரை கற்றவர் சபையில் முதன்மை அடையுமாறு செய்தலாகும்.
3: தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் முனைவர் ஜ சலேத் அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் என் கனக சபாபதி அவர்கள். 10 மணிக்கு விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் எங்கேயும் எப்போதும் எங்கேயும் காதல் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க திருச்சி பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நேரலை. பன்னிரண்டு 10 மங்கையர் உலகம், இதில் கூட்டாஞ்சோறு பற்றி பேசலாம். 1 மணிக்கு மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் சிறுதானிய உணவு நோயற்ற வாழ்விற்கு வழிகாட்டி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள். திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வடிவேலு அவர்களுடன் நேர்முகம். மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம், இதில் கனவு மெய்ப்பட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜன் அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவே மருந்து திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

8 மணிக்கு ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனியராகும். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் அனகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோர் பாடியுள்ள பாட்டு, ஆர் சதீஷ்குமார் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியம் மிருதங்கம், ஜி விஜயராகவன் கஞ்சிரா. முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் உமாசங்கர் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்தி மடல். 9:15 செய்திச் சுடர். 10 மணிக்கு அரங்கிசையில் OS தியாகராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, MR கோபிநாத் வயலின், காரைக்குடி ஆர் மணி மிருதங்கம், என் கோவிந்தராஜன் கட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி பாரதிப்பன்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதரின் சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை

0: பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே? ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால், அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடங்குகிறது. அந்த நம்பிக்கைக்கு வலிமை சேர்ப்பது இறை நம்பிக்கை. வாழ்வில் எத்தனை சவால்கள் வந்தாலும் இறைவன் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத பக்தி நம்மை மேலும் மேலும் முன்னேறச் செய்யும். மனதிற்கு அமைதியையும் ஆன்மாவிற்கு நிறைவையும் தரும் இனிய பக்தி இசைகளுடன் உங்கள் இல்லம் தேடி வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் எம்.ஆர். விஜயா பாடியிருக்கும் பாடல்.

அடியவர் அகம்புறம் காக்கும் அரண் என அமைந்த லட்சுமி கஜலட்சுமி அணுகும் அடியவர்.

நேரம் 6:25. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் BS சசிரேகா.

0: நேரம் 6:35.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 24 புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். மனித வாழ்வின் அடிப்படை தேவையில் முதன்மையாக இருப்பது உணவு. உடலின் இயக்கம், வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல உணவு அவசியமாகிறது. அதுவும் ஆரோக்கியமான உணவே உடலின் ஆற்றலுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் வழிவகை செய்யும். ஆம், உணவுதான் ஆரோக்கியத்திற்கான மருந்து. அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடித்துய்க்குமாறு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது, உண்ட உணவு செரித்ததை அறிந்து உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் உணவை தேவையான அளவில் மட்டுமே உண்ண வேண்டும். அளவாக உண்ணும் இந்த முறையே மனித உடலை நெடுங்காலம் ஆரோக்கியமாக வாழ வைக்கும். ஆம், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த உணவினை சமைப்பது ஒரு கலை. பார்த்து பார்த்து பக்குவமாக பாதுகாப்பாக சமைக்க வேண்டும். பாதுகாப்பினை கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோமா என்றால் முழுமையாக ஆம் என்று சொல்லிவிட முடியாது. காசு பணம் இருந்தால் போதும், எங்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட முடியும் என்ற நிலை ஒரு பக்கம். பெருகி வரும் மக்கள் தொகை, வேலை சுமை மறுபக்கம். விதவிதமான உணவை விரும்பி உண்ணும் இளம் தலைமுறையினர் இன்னொரு பக்கம். அப்போ உணவு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டால் அதிக வருமானத்தை ஈட்டலாம், வாழ்வில் முன்னேற்றம் பெறலாம் என்ற எண்ணத்தில் நிறைய இளைஞர்கள், பெண்கள், தொழில் முனைவோர்கள் உணவு தயாரித்து விற்பனை செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் சுத்தமான, பாதுகாப்பான, தரமான, ஆரோக்கியமான உணவை தான் தயாரிக்கிறோம் என்பதற்கு FSSAI, அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும், சான்றிதழையும் பெற வேண்டும். சரிங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க இப்போ உணவு தயாரிப்பு தொழிலுக்கு புதுசு. எங்களுக்கு தரமான, பாதுகாப்பான உணவு தயாரிக்க அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சிக்க பயிற்சி வேணுமே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக இதோ.
2: திருச்சிராப்பள்ளி அக்ரிகல்ச்சர் இன்குபேஷன் ஃபோரம்ல சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸரா இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து டவுலூர் கிட்டப்பட்டு திருச்சியில இருக்கு. ஸோ நாங்க வர 11 சனிக்கிழமை ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்றோம். ஃபாஸ்ட் ட்ராக் பேசிக் ட்ரைனிங்ற ப்ரோக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், அப்புறம் ஃபுட்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க இந்த பயிற்சியில பங்கெடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் டே ப்ரோக்ராம். காலையில 10 ஆரம்பிச்சு 2 முடிஞ்சிடும். இதோட சார்ஜஸ் ரூபீஸ் 599. இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது திருச்சிராப்பள்ளி அக்ரி பிசினஸ் எஜுகேஷன் ஃபோரம். இந்த ப்ரோக்ராம் வந்து FSSAI சென்ட்ரல் கவர்மெண்டோட நாங்க எம்பானல் ட்ரெயினிங் பார்ட்னர். ஸோ எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 97 ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது 98 ப்ரோக்ராம். இதனால வந்து உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், அந்த ஃபுட் பிசினஸ்னால ஏதாவது பிரச்சனைகள், அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட், நீங்க ஃபுட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யூனிட்டை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற

0: அப்டேட்டட் ரெகுலேஷன்ஸ் வந்து உங்க நாலேஜ் கொண்டு வரப்படும். இது வந்து ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்லிட்டு ரெண்டு விதமா இருக்கு, பேசிக் அட்வான்ஸ் ரெண்டு விதமா இருக்கு. அதோட பேசிக் ப்ரோக்ராம் இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் வர ஜூலை லெவல். சோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச வந்து ஒரு சர்டிபிகேட் வரும், அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் வேலிட். அது இ சர்டிபிகேட்டா வரும், உங்களோட இமெயிலுக்கே வந்துடும். அந்த சர்டிபிகேட்டை நீங்க ஃப்ரேம் பண்ணி உங்க பிசினஸ் யூனிட்ல நீங்க வந்து வச்சுக்கலாம்.
1: இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த பயிற்சியில் உணவு தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏற்கனவே அனுபவம் உள்ள என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 7551014755 தொடர்பு எண் மீண்டும் 7551014755 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து, பசி நன்றாக எடுத்த பின்பு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து ஒத்துக்கொள்ளும் உணவை அளவோடு உண்ண வேண்டும் என்பதை உணவை உண்பவரும் உணவை தயாரிப்பவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்களேன். வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 8ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தெற்கு குஜராத் பகுதி துவங்கி மத்திய கேரளா பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை இயல்பான வெப்பநிலையை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நம்முடைய பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். அடுத்ததாக நெற்பயிரில கதிர் வெளிவரும் சமயத்துல கதிர் நாவாய் பூச்சி தாக்குதல் தென்படும். இந்த கதிர் நாவாய் பூச்சிகளை இயற்கை முறையில கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 10 கிலோ வசம்பு தூளை அதிகாலை நேரத்துல தூவி விடலாம். அடுத்ததாக பருத்தியில காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்த ரசாயன முறையில 1 ஹெக்டேருக்கு 220 கிராம் எமாமெக்டின் பென்சோயட் கரைசலை ஒட்டும் பசை அல்லது வேப்ப எண்ணெயோட கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். சந்தைக்கு கொண்டு போகும்போது வேளாண் விளைபொருட்களை சுத்தப்படுத்தி தரம் பிரித்து தான் கொண்டு போகணும். திருச்சி மாவட்டம் தாத்தையாங்கர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மக்காச்சோள ஏலம் நடந்துச்சு. முதல் தர மக்காச்சோளம் 1 குவிண்டால் 2350 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: இனி உழவர் நண்பர்களே, பாரத பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு, இதர வேளாண் சார்ந்த அரசின் திட்டங்களை தொடர்ந்து பெற்றிட, அதாவது உழவர்கள் தங்களுடைய விவசாய அடையாள எண்ணை பெற்றிட, இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் நாளை மறுநாள் 10ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்ய விரும்பும் விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது வேளாண் விரிவாக்க மையத்திலோ அல்லது ஆன்லைன் மூலம் TNFARMER REGISTRY மெனு மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு தங்களுடைய மாவட்ட வேளாண் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் ஆடுகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. ஆடுகளில் எய்மீரியா என்ற ஒரு செல் ஒட்டுண்ணியால் இரத்த கழிச்சல் நோய் ஏற்படுகிறது. குறிப்பாக சுகாதாரமற்ற சூழலில் சிறிய இடத்தில் அதிக எண்ணிக்கையில் அடைத்து வளர்க்கப்படும் குட்டிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக காணப்படும். முதிர்ந்த ஆடுகள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டாலும் நோய் அறிகுறிகளை காட்ட

அது. ஆனால் சாணத்தில் எய்மீரியா ஒட்டுண்ணியின் உரை முட்டைகளை தொடர்ந்து வெளியேற்றுவதன் மூலம் இளம் குட்டிகளுக்கு நோய் பரவ காரணமாக இருக்கிறது. குட்டிகள் தீவனம் தண்ணீருடன் எய்மீரியா உரை முட்டைகளை தின்னுவதால் நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட குட்டிகளில் தீவனம் உண்ணாமை, உடல் மெலிவு, இரத்த சோகை, நோயின் தீவிரத்தால் இறப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு சல்ஃபா ஆம்ரோலியம் மருந்துகளை கொடுக்கலாம். சுகாதாரமான பண்ணை பராமரிப்பு குட்டிகளை குறைவான எண்ணிக்கையில் பெரிய ஆடுகளிலிருந்து பிரித்து வளர்ப்பதன் மூலம் இந்நோய் வராமல் தடுக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக்க சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்து துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்ல

0: கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில்

0: ஏழு விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டம் இழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: அமெரிக்க தொழிலதிபரும் கொடை வள்ளலுமான ஜான் டி ராக்ஃபெல்லரின் பிறந்த தினம் இன்று. 1863 ஸ்டாண்டர்ட் ஆயில் என்ற எண்ணெய் நிறுவனத்தை தொடங்கினார். 20th century பெட்ரோலிய பொருள் சந்தையில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். மிகச் சாதாரண நிலையிலிருந்து விடாமுயற்சியுடன் கடுமையாக பாடுபட்டு உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தரானார். கல்வி மற்றும் வறுமை ஒழிப்பிற்காக நன்கொடைகளை வழங்கியவர் ஜான் டி ராக்ஃபெல்லர். சுதந்திர இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு 1949 முதல் 1952 வரை மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக பதவி வகித்த பி எஸ் குமாரசாமி ராஜாவின் பிறந்த நாள் இன்று. 1898 1954 முதல் 1956 வரை ஒரிசா மாநில ஆளுநராகவும் பணியாற்றியவர். இவரின் நினைவை போற்றும் வகையில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்திய அரசு. மேற்குவங்க மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஜோதிபாசு பிறந்த தினம் இன்று. 1914 1977 பதவியேற்ற இவர் 23 தொடர்ந்து முதல்வராக நீடித்து பெரும் சாதனை படைத்தவர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் அணித்தலைவருமான சௌரவ் கங்குலி பிறந்த நாள் இன்று. 1972 வலதுபுறங்களில் பந்துகளை அடித்து விளையாடுவதில் சிறந்தவரான இவரை காட் ஆஃப் த ஆஃப் சைட் என்று அன்போடு அழைப்பார்கள். சௌரவ் கங்குலிக்கு 1998 அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி நீலமேக பிள்ளை நினைவு தினம் இன்று. 2014 தனது 21 வயதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு இந்திய விடுதலைக்காக போராடி சிறை சென்ற விடுதலை போராட்ட வீரர் தனது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆய்வுக்கு பயன்படும் வகையில் தானமாக எழுதி வைத்த தியாகி நீலமேக பிள்ளை. டாய்கர் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாசிரியர் கிரிராஜ் கிஷோர் பிறந்த தினம் இன்று. 1937 இவரது பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு பத்திரிகைகளில் வெளியாகி அக்காலத்தில் பிரபலமடைந்தது. கிரிராஜ் கிஷோர் எழுதிய பெஹலா கிரிமிட்டியா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்ததை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. 2000 வியாஸ் சம்மான் என்ற விருதும், 2007 இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. இந்திய திருநாட்டின் 8th பிரதமராக பதவி வகித்த சந்திரசேகர் சிங் நினைவு நாள் இன்று. 2007 அதிகார அரசியலை நிராகரித்து ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான அர்ப்பணிப்பு அரசியலை விரும்பியவர். மிக குறைந்த காலமாய் 7 மட்டுமே இந்திய நாட்டின் பிரதமராக பதவி வகித்தாலும் சுறுசுறுப்போடும் தைரியத்துடனும் முக்கியமான முடிவுகளை முன்னெடுத்தவர். சுறுசுறுப்பான மற்றும் தீவிர அரசியல் செயல்பாடுகளால் இளம் துருக்கியர் என்று அரசியல்வாதிகளால் அழைக்கப்பட்டவர். மல்லிகையாய் மெல்ல அரும்பி மண்வாசனையாய் மனம் பரப்பியவர். தமிழ் திரையுலகின் இளைய சாவித்ரி, இயக்குனர் இமயம் கண்டெடுத்த புதுமை பெண். 36 திரைப்பயணத்தில் 100 மேற்பட்ட திரைப்படங்கள், 25 அதிகமான விருதுகள் பெற்று தமிழ் திரையுலகை வலம் வந்த ரேவதியின் பிறந்த

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: நேரம் இப்பொழுது 7 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. காலம் சில நேரங்களில் தாமதமாக பதில் சொல்வது உண்டு. ஆனால் அது வெறுமனே தாமதம் மட்டுமல்ல, மறுப்பும் அல்ல. இன்று விதைக்கும் பொறுமை நாளை வெற்றியாக முளைக்கும். அதனால அவசரப்படாம, மனம் தளராம, நம்பிக்கையோட நம்மளோட பயணத்தை தொடர்வோம். அழகான முடிவுகள் எல்லாமே பெரும்பாலும் பொறுமைக்கு பிறகுதான் பிறக்கின்றது அப்படிங்கிற அழகான ஒரு கருத்தோட இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. கேட்கலாம் தகவல்களோடு பாடல்களும் காலை மலரில்.

0: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
1: பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய எண்குறிகளும் அவற்றின் பயன்பாடுகளும் அளவை முறைகளும் உலக பயன்பாட்டில் தனித்துவமாக போற்றப்படுகின்றன. இன்றைய பயன்பாட்டில் உள்ள எண்கள் தமிழ் எழுத்துக்களை ஒத்துள்ளன என்பதே தமிழர்களின் கணிதவியல் அறிவை நமக்கு புரிய வைக்கின்றன. தமிழர்களின் கணிதவியல் அறிவு பற்றிய குறிப்புகள் மலைபடுகடாம், பட்டினப்பாளை உள்ளிட்ட சங்க நூல்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மோசியின் கணக்குகள் பற்றி செஞ்சிமலை கல்வெட்டுகள் கூறுகின்றன. சித்தனவாயில் கல் படுக்கைகள் 7 அடி கொண்ட ஓர்மை உடையவனாக இருக்கின்றன என்பது வியப்பில் நம்மை ஆழ்த்துகிறது. தமிழ் இலக்கிய பரப்பில் ஏரம்பம், கிளரம்பம், மதிசாரம், களம்பகம், திரிபுவன திலகம், கனகரத்தினம், சிறுகணக்கு, கணக்கதிகாரம் ஆகிய கணித நூல்கள் இடம்பெறுகின்றன. தமிழர்களின் அறிவு நுண்ணிய அறிவு. எனவேதான் தாம் இயற்கையாக கிடைத்த தானியங்களைக் கொண்டு நுட்பமாக அளவிடும் முறையை தமிழர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள். 8 பரமாணு அளவுக்கு 1 தேர்த்துகள், 8 தேர்த்துகள் 1 மயிர் நுனி, 8 மயிர் நுனி 1 ஈர், 8 ஈர் 1 பேன், 8 பேன் 1 நெல், 8 நெல் 1 விரல். இவ்வாறு கணக்கிடும் பழக்கம் தமிழர்களிடம் இருந்திருக்கிறது. நிலத்தை அளப்பதற்கான குழி, மா, வேலி உள்ளிட்ட அளவைகளும் கணிதவியல் குறியீடுகளாகவே அமைகின்றன. பொற்கொள்ளர்கள் குன்றிமணி என்கிற அளவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் எல்லோரும் முழு எண்களை மட்டுமே எழுதிய வழக்கம் இருந்த காலத்தில் பின்னங்களாக எழுதியுள்ளது தமிழர்களின் கணிதவியல் அறிவை நமக்கு புடமிட்டு காட்டுகிறது. பண்டைய காலத்தில் பின்ன அளவுகளுக்கும் பேரெண்களுக்கும் பெயர்களை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். செய்யுள் அமைப்பை வரையறுத்த தமிழர்கள் நேரசை, நிறையசை என 2 எண்ணி 16 சீர்களை செய்யுளில் அமைத்து குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலடி என அடிகளை எண்ணி ஓசையை அகவல், செப்பல், துள்ளல், தூங்கல் என வரையறுத்து வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா என பாவகையை 5 இலக்கணத்தில் பாக்களை உருவாக்கியது தமிழர்களின் எண்ணியல் சிந்தனை என்றால் அது மிகையல்ல. திருவள்ளுவர் என்னன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்று பறைசாற்றியுள்ளார். எழுத்தை குறில் நெடில் என 2 அசைகளை வரையறுத்து சீர்களால் சீர்படுத்தி அடிகளை அடைக்கலப்படுத்தி தொடைகளால் தொகுத்து செய்யுள்களுக்கு எண்ணல் அளவையால் எல்லை வகுத்தவர்கள் தமிழர்கள். செய்யுள் உருவாக்கத்திற்கும் பல்வேறு உறுப்புக்கள் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, அவற்றில் குறில், நெடில், வல்லினம், மெல்லினம், இடையினம் என மாத்திரை அளவை வகைப்படுத்துவது

0: தமிழரின் எண்ணியல் அறிவே ஆகும். அன்றாட வாழ்வு தொடங்கி இலக்கண இலக்கிய நுட்பங்கள் வரையில் கணிதவியல் கூறுகளை வழக்கமாக்கிய தமிழர்கள் கணிதவியலின் முன்னோடி என்பதை இன்னும் இன்னும் நம்மால் எண்ணற்ற சான்றுகளோடு சொல்ல முடியும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: மலரோட இணைய
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட

0: அவர் அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் ஐசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் ஹாலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 201 எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 7 6 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2

0: 0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:25.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: தங்கம் அப்படின்னாலே வந்து நம்ம ஜிமிக்கியா போட்டுப்போம், தோடா போட்டுப்போம், கழுத்தில் செயினா போட்டுப்போம், இப்படிதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மருத்துவம், மின்னணு சாதனங்கள், விண்வெளி தொழில்நுட்பம், இது மாதிரி பல துறைகள்லையும் பயன்படுத்தப்படுது. மின்சாரத்தை நன்றாக கடத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதுனாலையும் துருப்பிடிக்காத இயல்பு காரணமாகவும் மின்னணு சாதனங்களில் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கே தங்கத்தின் விலை நிலவரம்? 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,399 ரூபாய் அப்படின்னும், வெள்ளி 1 கிராம் 249.90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோலின் விலை நிலவரம் 108.20 ரூபாய் என்றும், டீசல் 100.05 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 7,648 அடியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை இனி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்திரிக்காய் 80 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 46, சின்ன வெங்காயம் 76 ரூபாய், கொத்தவரங்காய் 46, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 46 ரூபாய், மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 26, சௌசௌ 34, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 76 ரூபாய்க்கும், சேப்பக்கிழங்கு 46 ரூபாய், சேனைக்கிழங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 70 ரூபாய், கேரட் 66, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 60, காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாயும், எலுமிச்சை பழம் 1 3 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ 1 130 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்காய் 24 ரூபாய்க்கும், ஆப்பிள் 310 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிந்து கொண்டோம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதலமைச்சர் 936 KHz கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர்ல தகவல்களோடு பாடல்களும்

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி ஓனலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர்ல தகவல்களோடு பாடல்களும். குடிநீர் உந்து குழாய் மாற்றப்பட வேண்டியுள்ளதால திருச்சி மாநகராட்சியில் சில இடங்களில் நாளை காலை குடிநீர் விநியோகம் ரத்து செய்யப்படுகிறது. இந்த பணிகள் இன்னைக்கு மேற்கொள்ளப்பட உள்ளதால மேற்கொண்ட நீரோட்டு நிலையங்களிலிருந்து தலைநகர் கண்டோன்மெண்ட் பழையது புதியது, காஜாப்பேட்டை பழையது புதியது, அண்ணாநகர் ஜங்ஷன் பழையது, ஜங்ஷன் பொன்னகர் கருமண்டபம், தெற்கு ராமலிங்க நகர் உயிர்கொண்டா திருமலை பழையது புதியது, கள்ளங்காடு மிளகுப்பாறை சொசைட்டி காலனி ஆகிய 15 இடங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலிருந்து வழங்கப்படக்கூடிய குடிநீர் விநியோகம் நாளை ரத்து செய்யப்படுகிறது. ஒரு நாள் மாத்திரம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க பொதுமக்கள் கிட்ட. துவாக்குடி துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் காரணமாக நேரு நகர் அண்ணா வளைவு ஏஓஎல் அக்பர் சாலை, அசூர் அரசு பாலிடெக்னிக் எம்டி சாலை, ரவுதன்மேடு பெல்நகர் இந்திரா நகர் பெல் நாகரியம்

0: APERDH பிரிவுகள் NID துவாக்குடி துவாக்குடி தொழில்பேட்டை தேனேரிப்பட்டி பர்மா நகர் தேவநகரி பொய்யாக்குடி ஆகிய இடங்களில் காலை 9:45 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடை செய்யப்படுகிறது. பூண்டி மற்றும் ராகவாம்பாள்புரம் துணை மின் நிலையத்திலிருந்து நடைபெறக்கூடிய பராமரிப்பணிகளால் பூண்டி சாலியமங்கலம் பச்சைக்கோட்டை பள்ளியூர் களஞ்சேரி இரும்புத்தலை ரங்கநாதபுரம் திருபுவனம் சூழியக்கோட்டை கம்பர் நத்தம் மலையார் நத்தம் குடிக்காடு கோவிலூர் புலவர் நத்தம் செண்பகாபுரம் மேல குறுக்குப்பட்டு தென்கொண்டார் இருப்பு ராராமுதிரக்கோட்டை கிருஷ்ணாபுரம் வாழமர்கோட்டை அருந்தவபுரம் நெய்வாசல் ஆர்ச்சுத்திப்பட்டி அருமலைக்கோட்டை சின்ன புலிக்காடு நார்த்த தேவன் குடிக்காடு அரசம்பட்டு வடக்கு நத்தம் முர்த்தியம்பாள்புரம் பனைக்கோட்டை சடையார்கோவில் துறையுண்டார்கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. பயனுள்ள பல தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்ல. இதன் அடுத்த அங்கமாக ஒலிக்கிருக்கிறது
1: இந்த அவசர உலகத்துல நம்ம நேரமே இல்லாம ஓடிக்கிட்டே தாங்க இருக்கோம். ஆனா உடற்பயிற்சிக்குன்னு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நம்ம ஒதுக்கிதாங்க ஆகணும். அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லங்க, மனநலத்துக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல, இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி இதய நோய் நிபுணர் மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதயத்துல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படலாம் டாக்டர்?
2: இதயத்துல முக்கியமானதுதான் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம். அதாவது இதயத்துக்கு பம்ப் பண்ற சதைகளுக்கு ரத்தம் கொடுக்கற கொரோனரி தமனிகள்னு சொல்லுவோம். அதாவது ரத்த குழாய்கள்ல கொழுப்போ இல்ல ரத்த கட்டியோ போய் பிளாக் பண்ணி மாரடைப்போ இல்ல மாரடைப்பு மாதிரியான சிம்டம்ஸையோ உருவாக்குறதுக்கு பேர் தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இதுல முக்கியமா நம்ம டிஸ்கிரைப் பண்றதுதான் வந்து மாரடைப்பு, மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜில. இதுதான் வந்து முக்கியமான ஒரு இதய நோய்க்கான உயிர்கொல்லி. ஸோ இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இல்லை மாரடைப்புன்னு சொல்ற இந்த ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம உடனே எடுக்கல இல்லை ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகல அப்படின்னாக்க இமீடியட்லா வீட்லேயோ இல்லை இருக்கிற இடத்துலயோ உயிரிழப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதய நோய்களின் வகைகள்லேயே மிக முக்கியமான ஒரு உயிர்கொல்லி நோயா இருக்கிற இந்த மாரடைப்பு தான் வந்து மிக அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு 100 பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 பேருக்கு மேல இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ங்கிற இதய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுற ப்ராப்ளம் தான் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது வகைன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அரித்மியான்னு சொல்லுவோம். அதாவது இதய துடிப்பு நார்மலா சீரா தான் எல்லாருக்குமே துடிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு அளவுல தான் துடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 70-100 ஒருத்தரோட இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கும். இந்த இதய துடிப்பு வந்து ரொம்ப வேகமாகவும் துடிக்கக்கூடாது, அதே 60 கீழே ஸ்லோவாகவும் துடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் சீராக இருக்கணும், இர்ரெகுலராக இருக்கக்கூடாது, மாறி மாறி ஜம்ப் பண்ணி துடிக்கக்கூடாது. ஸோ இந்த இதய துடிப்பு சீராக இல்லாத போது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பம்பிங் வந்து திணற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஹார்ட் அரித்மியான்னு சொல்லுவோம். ஸ்லோவாக இதய துடிப்பு இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு மயக்கமோ இல்லை நார்மலாக இருக்க வேண்டிய அளவு புத்துணர்ச்சி இல்லாமல் ரொம்ப சோர்வு அடையிறதும் ரொம்ப காமன். ஸோ இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதய துடிப்பு வேகமாக துடிச்சாலுமே அவங்களால நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியாது. இது ஒரு வகையான ப்ராப்ளம், இதுதான் கார்டியாக் அரித்மியா. மூணாவது வகை பார்த்தீங்கன்னா ஹார்ட் பம்பிங் ஃபெயிலியர். நார்மலா இருக்கிறவங்களுக்கு இதயம் வந்து வலுவா பம்ப் பண்ணி ரத்தத்தை வெளியில செலுத்தும். இந்த ரத்தம் தான் வந்து உடல் உறுப்புகளுக்கு எல்லா பக்கமும் போய் சீரா சர்க்குலேஷன் கொடுக்கும். ஸோ ஹார்ட் பம்பிங் ஃபெயிலியருக்கு பேர் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம். இதுல பல வகைகள் இருக்கு. ஸோ ஹார்ட் பம்பிங்கே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அது ஒரு விதமான ஹார்ட் ப்ராப்ளம், இதுக்கும் தனியான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். நான்காவது வகை பாத்தீங்கன்னா ஹார்ட் வேல்வ் டிசீஸ். அதாவது இதயத்துல மொத்தம் 4 வேல்வ்ஸ் இருக்கு, அது வந்து நார்மலா ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். சோ இந்த நார்மலா திறந்து மூடுற வால்வ் தன்மைகள், இந்த 4 வேல்வ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்க வால்வ் சரியா ஓபன் ஆகாம போகலாம், இல்ல சரியா மூடாம போகலாம். சோ அப்ப வந்து பிளட் வந்து வெளியில ஹார்ட்டை விட்டு செல்லாம இருக்கும், இல்ல ஹார்ட் வெளியில போற பிளட் உள்ளுக்குள்ளேயே லீக் ஆகி திரும்ப ஹார்ட்டுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிரும். சோ இது வந்து ஒரு தனிவிதமான ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டாகும். போக போக இந்த பேஷண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் பம்பிங் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சு அதுவே ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இதய செயலிழப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். அஞ்சாவது டைப் கன்ஜெனேட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இந்த இதய வால்வு பிறவிலேயே சரியா அந்த 4 வால்வ்ல ஏதாவது ஒரு வால்வ் வந்து வேலை செய்யாம இருக்கலாம். ரெண்டாவது வந்து பிறவிலேயே ஹார்ட்ல ஹோல்ஸோட பிறக்கிறவங்க இருக்காங்க. இதுல ஹோல்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஏஎஸ்டி விஎஸ்டின்னு பொதுவா சொல்லுவாங்க. சோ அது மாதிரி பலவிதமான இந்த ஏஎஸ்டி விஎஸ்டிலேயே பல டைப்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பிறவி குறைபாடுகளோட ஹார்ட் பேஷண்டா ஒருத்தங்க பிறக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து நல்ல ரத்தமும் ஆக்சிஜனேட்டட் பிளட், கெட்ட ரத்தம் டி ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரத்தம் வந்து

0: தனித்தனி சர்க்குலேஷனா தான் போயிட்டு இருக்கும், ரைட் சைட்லயும் லெப்ட் சைட்லயும் பொதுவா மிக்ஸே ஆகாது. அதனாலதான் நம்ம வந்து ஆக்சிஜன் லெவல் உடம்புல சீரா சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கும். சோ ஒரு சில போல்ஸ்னால என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, இருதயத்துக்குள்ளேயே ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இவங்க தான் பிறக்கும் போதே நீளமாவோ கருப்பாவோ அந்த ப்ளூ பேபிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குறைபாடுகளோட பிறப்பாங்க. சோ இது வந்து ஒரு விதமான சீரியஸான கன்ஜெனிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி 5 வகையா ஹார்ட் பிரச்சனைகளை நம்ம பொதுவா பிரிக்கலாம்.
1: இருதய ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறார் திருச்சி இதய நோய் நிபுணர் மருத்துவர் என். கணேஷ் அவர்கள்

நேரம் இப்போ சரியா 7:45 இணைந்திருக்கிறோம். காலை மலரில் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்காட்சி கண்காட்சி மற்றும் விற்பனை இன்னைக்கும் நாளைக்கும் காலையில 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திருச்சி கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்தில் நடக்குது. முழுக்க முழுக்க பெண்களால் தயாரிக்கப்படும் அனைத்து வகையான தரமான பொருட்களையும் வாங்கி செல்ல அழைப்பு விடுத்திருக்காங்க. இது பத்தி மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 9791548132 என்கிற எண்ணை. இது மட்டும் இல்லாம நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அது பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நடக்க இருக்கு. தவறாம கேளுங்க, நீங்களும் பங்கெடுத்துக்கலாம்.

நாளைக்கும் காலையில 10 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திருச்சி கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்தில் நடக்குது. முழுக்க முழுக்க பெண்களால் தயாரிக்கப்படும் அனைத்து வகையான தரமான பொருட்களையும் வாங்கி செல்ல அழைப்பு விடுத்திருக்காங்க. இது பத்தி மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 9791548132 என்கிற எண்ணை. இது மட்டும் இல்லாம நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அது பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நடக்க இருக்கு. தவறாம கேளுங்க, நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. தடுப்பூசி குழு கிராமத்துக்கு வருகை தரும்பொழுது ஒத்துழைப்பு தருமாறும், 3 மாத கன்று முதல் சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும்னு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் சங்கம் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இளங்கலை மாணவர்களையும் இளைஞர்களையும் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்காங்க. வானியல் மற்றும் விண்வெளி அறிவியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பங்கேற்கலாம். பதிவு செய்யும் மாணவர்களுக்கான பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் போட்டிகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கட்டணம் இதற்கு எதுவும் இல்லை. வருகின்ற 14 தேதிக்குள்ள tas.coe.co.in/yassc 2026 என்கிற இணையதள முகவரியில நீங்க பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் நலவாழ்வு சங்கத்தின் சார்பா மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்ற வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. தேசிய நலவாழ்வு இயக்கம் இந்த திட்டத்தின் கீழ ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பல்வேறு பணியிடங்களுக்கு இதற்கான விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை மாலை 5:45 விண்ணப்பிக்கணும். செங்கல்பட்டு .nic.in என்ற இணையதள முகவரியில விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து நீங்க விரைவிலேயோ இல்லைனா வந்து நேரிலேயோ தபால்கள் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்களுக்கான விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இயல், இசை, நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கலைஞர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை உதவி இயக்குநர் மண்டல கலை பண்பாட்டு மையம் பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் 613-403 என்ற முகவரிக்கு நேரில் சென்று வணங்கலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 30 மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. இதுல ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காங்க, தேசிய மாநில விருது அல்லது ஏற்கனவே மாவட்ட விருதுகள் பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரும்பூர் வட்டம் அசூர் கிராமத்தில் அரசு மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகின்றன. இந்த பண்ணையில் மீன்குஞ்சு விரலிகள் வளர்ப்பு செயல்பட்டு அரசு நிர்ணயித்த விலையில் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மீன்குஞ்சுகள் கொள்முதல் மற்றும் மீனவர் பதிவேற்றம் தொடர்பான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உதவி இயக்குநர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஒருங்கிணைந்த மீன்வள அலுவலக வளாகம் தரைத்தளம் கோழிப்பண்ணை ரோடு கொட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி 620023 என்கிற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் தொலைபேசி எண் சொல்லியிருக்காங்க, 0331-24-21-173 மற்றொரு எண் 9384-24-370 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. நேரம் இப்போ 7:50 ஆச்சு.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்களை இனி தெரிஞ்சுக்கலாம். வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை ஒரு டிராஃப் நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய அரபிக்கடலின் அநேக பகுதிகளில், தெற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களை இதுவரைக்கும் காலை மலர்ல தகவல்களோடு பாடல்கள் பலவற்றும் கேட்டு ரசித்தோம். முதல் அலைவரிசையில் நிறைவு பெறுகிறது காலை மலர்.

வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க என்னங்க வேணும்? நிறைய பணமா, பெரிய வீடா, இல்லை புது ஃபோனா? இருந்தால் நல்லது தான், ஆனால் இது இருந்தாலே ஹாப்பியாக இருப்போம்னு கேரண்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? தினமும் மனசார சிரிக்கணும், மற்றவங்களுக்கு நன்றி சொல்லணும், யாருக்காவது உதவணும். சந்தோஷங்கிறது வெளியில் கிடைக்கிற கிஃப்ட் இல்லைங்க, அது நம்ம மனசுக்குள்ள நாமளே தினமும் ஓப்பன் பண்ணுற ஒரு கிஃப்ட். அதனால நல்ல விஷயங்களை பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். இப்ப இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்த வருது திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz இதய ராகம். உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ முதல் பாடல் ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி கேட்டிருக்காங்க, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

இதய ராகம் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டையிலிருந்து ஜெனிஃபர், வினோத், குரு, தக்ஷந்த் இவங்க கேட்டிருக்க பாடல் வித் லவ் படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகளை வழங்க இருக்காங்க என் கனக சபாபதி அவர்கள். நீங்களும் பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். 0431-246-1-240-102-1 இந்த எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி திருச்சி பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நேரலையாக நடக்க இருக்கு. நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: Strikes against Iran after attacks on vessels in Strait of Hormuz also revokes a sanctions relief on Iranian oil. And in football, Argentina and Switzerland enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகுதுங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா மாஸ்க் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குண்டர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு

இதே ராகம் கேட்டுட்ருக்கோம். திருச்சி முதலளிவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் வாட்ஸ்அப் அனுப்பிட்டுருக்காங்க. இப்போது அடுத்ததாக இதே ராகத்தில் எங்களுக்கு இட்லி கடை படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கும்பகோணம் நேதாஜி நகர்லேருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி.

திருச்சி முதலளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு அரங்கிசையில் அனகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியம் மிருதங்கம், ஜி விஜயராகவன் கஞ்சிரா. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இப்போ இதே ராகத்தில் அடுத்ததாக அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரிதன் தாசன் இவங்க கேட்டிருக்க பாடல் வாத்தி படத்திலிருந்து.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டக்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா. முதலில்

நேரம் 9:17. அரங்கிசை நிகழ்ச்சியில் அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெவேலி எஸ் கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து கோடி ஜென்மானி, ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் கிருத்தி, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக பகைவனுக்கு அருள்வாய். ராகமாலிகா ஆதிதாளம் திசிரநடை மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அனஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சீரா.

0: சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒடிசா ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்தை புவனேஸ்வரில் நாளை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டம் ஒடிசாவின் ஒரு முக்கிய நீல பொருளாதார முன்னெடுப்பாகும். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2 கட்டமாக இன்று ஆஸ்திரேலியா செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இந்திய ஆஸ்திரேலிய தலைமை செயல் அதிகாரிகள் மன்றத்திலும் கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வாகனங்களில் முதலுதவி பெட்டி, அவசர கால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கான பயிற்சி வகுப்பு 11 மையங்களில் நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முதற்கட்டமாக மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை முதற்கட்டமாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தலா 3 நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சி வகுப்பில் 2023 கணக்கெடுப்பாளர்கள், 310 மேற்பார்வையாளர்கள் என மொத்தமாக 2333 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் பணியாளர்கள் துல்லியமான தரவுகளை சேகரிக்குமாறு ஆட்சித்தலைவர் பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பை நேரில் பார்வையிட்ட அவர், இந்த தரவுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்ட உருவாக்கத்திற்கு முக்கியமானது என்றார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பளூர் ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்குருவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி சூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

காலை வணக்கம் அன்பு நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் உங்கள் மனதை உற்சாகப்படுத்தவும் இன்றைய நாளை துடிப்புடன் தொடங்கவும் வந்துவிட்டது உங்கள் போடு ஆட்டம் போடு. உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. இன்னைக்கு நம்ம பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊரில் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருந்தாராம். அப்போ அங்கே வந்த ஒரு ஞானி, வாழ்க்கைங்கிறது ஒரு இசைக்கருவி மாதிரி, நாம் அதை எப்படி வாசிக்கிறோம்ங்கிறதுல தான் அதோட இனிமை இருக்குது. பிரச்சனைகளை நினச்சி அழறதை விட அந்த பிரச்சனையை மறந்துட்டு ஒரு நிமிஷம் மனசு விட்டு சிரிச்சுப்பாரு, அப்புறம் பாரு உன் வாழ்க்கையே எவ்வளோ அழகாக மாறுதுன்னு சொன்னாராம். நிஜம்தானே நண்பர்களே? கவலைகளை தள்ளி வைப்போம், உற்சாகத்தை கையில் எடுப்போம், நம்முடைய இந்த நேரத்தை ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் கொண்டாடுவோம். முதல்ல விக்ரம் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாங்க.

10 மணி 10 நிமிஷத்துல இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. அடுத்ததா தர்மதுரை படத்துல இருந்து ரொம்பவும் ஒரு ஜாலியான பாட்டு உங்களுக்காக.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் சரியாக 10:20 கடந்தாச்சுங்க. நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று சிறு வயதில் வீட்டை விட்டு ரகசியமாக அரிசி பருப்பு எடுத்துட்டு வந்து தெருமுனையில் சருகுகளாம் கூட்டி ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து சமைச்ச அந்த கூட்டாஞ்சோறு ஞாபகம் இருக்கா? அந்த நட்பின் மனம், அந்த பகிர்வின் ருசி. இன்று மதியம் 12:10 திருச்சி FM ரெயின்போவில் மங்கையர் உலகம் நிகழ்ச்சி நம்முடைய அந்த அழகான பழைய நினைவுகளை அசப்போட போறோம். நீங்களும் நேரலையில் கலந்துக்கணுமா? 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில் கலந்துக்கலாம். இப்போ போடு ஆட்டம் போடல, அடுத்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை. இப்போ மணி சரியா காலையில 10:25 ஆச்சுங்க. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஆட்டத்தோட நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

0: போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட இந்த அரை மணி நேரம் மதுரடியாக இதோட நிறைவு பெறுதுங்க.
1: நேரம் இப்பொழுது 10:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

நேர்களை முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். எங்கேயும் எப்போதும் இந்த திரைப்படத்திலிருந்து சி சத்யாவின் இசையில் அமைந்த பாடல்கள் கேட்டுருக்கோம். நிறைவு பாடலாக ஒலிக்கிறது மதுஸ்ரீ குரலில்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு 12:10 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் உமாசங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். இதுவரை ஒருபட பாடல்களில் எங்கேயும் எப்பதும் எந்த திரைப்படத்திற்காக சி சத்யாவின் இசையில் அமைந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்தோம். நேரம் இப்பொழுது சரியாக 10:45.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்ச நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட. பொதுவா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்டயோ இல்ல காலேஜ் பசங்கள்ட்டயோ போய் உன்னோட ஆசை என்ன, கனவு என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசான பிளான் இருக்கும். நான் ஒரு பெரிய IT கம்பெனில லட்சக்கணக்கான

சம்பாதிக்கணும், ஒரு சூப்பரான ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு சிஇஓ ஆகணும், ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட கனவுகள். தப்பே இல்ல பாஸ், கனவு காண்றது தானே நம்ம வயசோட ஆக சிறந்த அழகு. ஆனா இந்த எல்லா கனவுகளுக்கும் நடுவுல நம்ம இளைஞர்களோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாவும் அதிகமாவும் இருக்க ஆக சிறந்த கனவு என்ன தெரியுமா? TNPSC குரூப் 1 எக்ஸாம். நாம படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்டா, சமுதாயத்துல நமக்குன்னு ஒரு தனி கெத்து, ஒரு பவர் இருக்கணும் அப்படிங்கிற கனவு பலருக்கும் இங்க உண்டு. பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருக்கலாம், ஆனா பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். காலேஜ் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க ஒரு டெபுட்டி கலெக்டராவோ DSP-ஆவோ உங்க சொந்த ஊருக்கு கார்ல போய் இறங்குறப்போ ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க, அத வார்த்தையால விவரிக்க முடியுமா? ஆனா பல பேருக்கும் நாம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, குரூப் 1 ரொம்ப கஷ்டமே அப்படிங்கிற பயம் இருக்கு. உங்க பயத்தை உடைச்சு உங்க ஆபீசர் கனவை நிஜமாகத்தான்

0: முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு நீங்க ஒரு டெபுட்டி கலெக்டராவோ டிஎஸ்பியாவோ உங்க சொந்த ஊருக்கு கார்ல போய் இறங்குறப்போ ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க, அத வார்த்தையால விவரிக்க முடியுமா? ஆனா பல பேருக்கும் நாம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, குரூப் ஒன்லாம் ரொம்ப கஷ்டமே அப்படிங்கிற பயம் இருக்கு. உங்க பயத்தை உடைச்சு உங்க ஆபீசர் கனவை நிஜமாகத்தான் நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த குரூப் ஒன் எக்ஸாம எப்படி கிளியர் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் சிலபஸ் என்னங்கிற பல தகவல்களை நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராரு போட்டி தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜ் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக திங்கட்கிழமை வந்து எல்லாருக்கும் பரபரப்பாக இருக்கும், பட் ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தான், எல்லா நாளும் பரபரப்பாக தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் எக்ஸாம் இருந்ததுன்னா இன்னும் பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் கிழமையெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாள் தான். சில சமயம் என்ன கிழமையில் இருக்கிறோம் என்ன நாளில் இருக்கிறோம்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு மூழ்கி போய் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் இருப்பாங்க. அது ஒரு தனியான ஒரு வாழ்க்கை முறை தான். அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க நண்பர்கள் வந்து இப்போ வந்திருக்கிற குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னதான் வேகன்சி அளவு கம்மியா இருந்தாலும் நமக்காக கிடைக்கிற ஒரு வாய்ப்பை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பான நோட்டிபிகேஷன்ல இப்ப வந்திருக்க குரூப் ஒன் தேர்வுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க நண்பர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், ஏற்கனவே ரெடி ஆயிட்டு இருக்கவங்க, இல்ல இப்பதான் புதுசா ரெடி ஆக போறவங்க, இல்ல நான் குரூப் டூ படிச்சுட்டு இருந்தேன் குரூப் ஒன்னு கொஞ்சம் படிக்கணும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசனையோட ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது. நம்ம கூட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம்
1: தியாகு. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக இந்த போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்ட பயிற்சியில இருக்கிறீங்க, நீங்களும் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் எழுதுனீங்க. இப்போ வந்திருக்கிற இந்த நோட்டிபிகேஷன் குரூப் ஒனுக்கான நோட்டிபிகேஷன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வேகன்சி இருக்கு, அதை வந்து அவங்க தயாராகிறதுக்கு இப்போ இன்னும் 4 அப்ளிகேஷன் போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, அதை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த டைம் வரக்கூடிய குரூப் ஒன்ல இப்போ 26 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து 23/6/2026 வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் உள்ள வந்துச்சு. ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்க சீக்கிரம் டேட் பண்ணாம வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. 6/9/2026 வந்து எக்ஸாம், மொத்தம் கரெக்டா 61 நாள் மட்டுமே இப்போதைக்கு கையில் நமக்கு இருக்கக்கூடியது.
1: பிரிலிம்ஸ்க்கு
2: பிரிலிமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 நாள் மட்டும் நம்மளுக்கு வந்து கையில் இருக்கக்கூடியது. இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரிவிஷன் இருப்பாங்க. குரூப் ஒன்னை பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக அட்டன் பண்ணக்கூடியவங்க, இனிமேல் தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை டிகிரி முடிச்சுட்டு இதுமாதிரி தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இது முதல் முயற்சியை நினைப்பாங்க. ஆல்ரெடி போன வருஷம் எழுதி 1 மார்க் 2 மார்க்கில் போனவங்களுக்கு இப்போ இது ரிவிஷனுடைய காலகட்டமாக இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மாதம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு. கேட்டகரி பொறுத்தவரைக்கும் குரூப் ஒன்னுக்கு போகணும் அப்படின்னு சில பேர் ஆசை இருக்கும், குரூப் டூக்கு சில பேருக்கு ஆசை இருக்கும், குரூப் ஃபோருக்கு சில பேருக்கு ஆசை இருக்கும். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் குரூப் ஒன் மட்டும் தான் எழுதேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுவாங்க, குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க, திரும்ப குரூப் ஒன்னுக்கு போகக்கூடியவங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதை நம்ம வந்து பார்ப்போம். காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்லது குரூப் ஒன் டூ எழுதுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னு நினச்சி உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கேட்கும் பொழுது அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் தனியார் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது எதாவது நம்ம ஜாயின் பண்ணி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன கேட்குறாங்க, எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டு ஒரு 10-15 வருஷத்தை கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் தெரியும். அடுத்து நம்ம நண்பர்கள் வட்டாரத்திலேயோ அல்லது வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடியவங்க கிட்டவோ அல்லது வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கட்டவோ நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது வந்து அவங்க என்ன கிளாஸ் இருக்கிறாங்களோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அவங்க கிளாஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெஸ்ட். இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து 1 மார்க் 2 மார்க்கில் போயிருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி எக்ஸாம் வரையிலுமே 2 நாளைக்கு முதல் நாள் வரையிலுமே, நாளை காலையில் எக்ஸாம்னா நைட் 9 மணி வரையிலும் அவங்க படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ரிவிஷனுங்கிறது இருக்காது. ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் ரிவிஷன். லாஸ்ட் ஒரு 1 மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே ஃபஸ்ட் நம்மளோட கீ செக் பண்ணி பார்க்குறோம். கீ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னா அப்படியே மைன்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. இல்லை நம்ம கீ செக் பண்ணி பார்த்துட்டு வராது அப்படின்போது அப்படியே விட்டுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கீ செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் வந்து பார்க்கணும். ஒரு ரிசல்ட் உள்ள வந்த உடனே எத்தனை மார்க் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 200 கொஸ்டினுக்கு வந்து குரூப் ஒன்ல வந்து 140+ அல்லது 150+ அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த இதில் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, அல்லது பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை கரண்ட் நியூஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால் மட்டுமே நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போ நிறைய பார்த்தா நம்ம இந்த பொறியியல் படிச்சுட்டு அந்த பின்னணியில் வர ஆட்கள் வந்து நிறைய பேர் இப்போ மாணவர்கள் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு சில ஏரியா நீங்க சொன்னப்பல மேக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவு பெட்டரா அவங்களால பண்ண முடியும் மித்தவர்களோட. ஆனா அவங்க இன்னும் ஒரு சில கிரே ஏரியா இருக்கும், சரியா ஒர்க் பண்ண முடியாது. அது என்ன மாதிரியான ஏரியால நீங்க அவங்களுக்கு இடர்களை பாக்குறீங்க? அவங்களுக்கு அதுல இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ்

0: இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு?
1: ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த அளவுக்கு என்னால இது முடியாது அப்படிங்கறத அவங்க தனக்குத்தானே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் எனக்கு எது வராது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கே உள்ளுணர்வு தெரியும்ல. இப்போ நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஹிஸ்டரி வராது அல்லது வந்து பாலிட்டி எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னாவே அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஒருத்தர் வந்து எனக்கு எது வராதுன்னே தெரியாம இருக்காங்க இல்லையா, நான் நல்லா படிப்பேன் இல்ல நல்லா படிக்க மாட்டேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும் இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு சொல்லிட்டு வந்து தன்னை சுயபரிசோதனை செய்யாம இருக்காங்களா? சில பேர் அவங்க நிறைய நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க, ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம்,
0: அதாவது எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி நான் குரூப் பண்ணோம் இல்ல ஏதோ ஒன்று எழுத போறோம்னு வச்சுங்க, சரியா படிக்காமே கூட போய் எழுதுவோம், நல்லா பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் வெளில வந்தப்ப, அந்த ஃபீலிங் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம பாஸ் பண்றது கஷ்டமா போயிடும். அதுதான் நீங்க சொல்றது, நமக்கு தெரியணும் நம்ம என்ன செய்யறோம், எது எங்க தப்பு பண்றோம், எங்க நமக்கு வரல, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது தெரியணும். முதல்ல வரும்பொழுது அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணும், ரொம்ப நல்லா எழுதி இருக்கிறோம் போல இருக்கு, கிடைச்சிடும் போல இருக்கு இந்த வாட்டி சர்வீஸ் அப்படின்னு நினைப்போம், ஒழுங்கா படிக்காமே போய் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. நமக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் வந்து நம்ம கண்டிப்பா கண்டறிஞ்சு அதுக்கான வேலையை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல வந்து இந்த மாதிரி தீர்வுகள் நிறைய எழுதணும், டெஸ்ட் பேட்ச் போடுறோம், அது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்?
1: நிச்சயமா, இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஸ்டின் எல்லாமே டெப்த் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் டெப்த் எடுப்பாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி அவங்க அவங்களோட மனசு விட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க, 100 கொஸ்டினுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஈஸியா கொடுத்துருப்பாங்க, சரி ஒரு 30 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50-50 வந்து கொடுத்துருப்பாங்க, 50 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், 50 வந்து ஸ்ட்ரகிள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கொஸ்டின் நீங்க எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து இப்ப ஆன்சர் சொல்லும் போது ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு வந்து இப்ப மூணு ஒரு கொஸ்டின்ல 3 ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கலாம் இல்ல ரெண்டு ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கலாம், அப்ப உங்களுக்கு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, அப்ப நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம நண்பர்களோட வட்டாரத்துல வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு 1 hour இந்த 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம், இனிமேல் அந்த தவறை வந்து திருப்பி வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம யோசிக்க தோணும். அப்ப நீங்க நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கறது நீங்க வந்து போடுறதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும்.
0: இப்ப குறிப்பா இருக்க போறது இந்த 60 நாள், இந்த 60 நாளுக்கு இந்த தேர்வுக்கு நம்ம பிரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எப்படி நமக்கான ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும், ஏன்னா இப்போ இதுல வந்து நான் இத்தனை வருஷம் உழைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் கடைசியான ரிசல்ட். ஒரே விஷயத்துல ஒரு குரூப் 1 பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, 5 வருஷம் பாஸ் பண்ணவங்க 5 வருஷம் முயற்சி பண்ணி பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான அந்த திட்டமிடல் பிளானிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்றோம், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய நேரத்தில் நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. அப்படி இருக்கும்பொழுது இந்த குரூப் 1 தேர்வுக்கு அவங்க அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு என்ன பேசிக்கான பிளான் என்னவா வச்சிருக்கலாம் அவங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து நேர மேலாண்மை. நேர மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம் இப்போ ஒரு டாபிக் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம 2 மணி நேரம் ஒரு டாபிக் வந்து படிச்சுட்டு இருக்கோம், நம்ம அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போறது, ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு டாபிக் நீங்க முடிச்சிட்டீங்க, அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து கேட்கப்பட்ட கொஸ்டினை வச்சு நீங்க அனலைசிஸ் பண்ணணும், இது வந்து இந்த டாபிக்ல வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து. இப்போ நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுக்கிறீங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரியில லிட்டரேச்சர் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் சங்ககாலம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பாக்குறீங்க, சங்ககாலத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ குருஃபன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க ஈஸியா பிரெடிக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, சிந்து சோழ நாகரிகம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. குத்தர்கள் அப்படின்னு கேட்டு இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. குத்தாசை பொறுத்தளவுக்கும் சரி எந்த அரசுகளை பத்தி கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமே 6 டைப் தான்.
0: என்னென்ன டைப்?
1: ஃபர்ஸ்ட் சோர்ஸ். சோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ குத்தர்களை பற்றி காமனாக நான் சொல்கிறேன், லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின், லிட்ரேச்சர் ஆஸ்பெக்டில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்,
0: அப்போ என்ன எழுதுனாங்க, என்ன புத்தகம், யார் எழுதுனது, அந்த மாதிரி இல்லையா?
1: எஸ், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றி வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின், அதாவது வெளிநாட்டு பயண குறிப்புகள்னு சொல்லிட்டு வந்து அந்த காலகட்டத்தில் யார் உள்ள வந்தாங்களோ, காயின்ஸ் நாணயங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். குத்தர் காலத்துடைய நிர்வாகத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். குத்தர் காலத்துடைய அரசர்களை பற்றி கேட்கலாம். இவ்வளோதான் விஷயமே. அப்போ இந்த 6 ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்கள், இந்த 6 ஸ்டெப்பை தாண்டி எதுவும் புதுசாக இருக்காது.
0: இப்போ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு நம்ம தயாராகும் போது நிறைய இடர்கள் வரும், இந்த இடர்களை தாண்டி தான் நம்ம செய்யணும். குறிப்பாக குடும்பத்துலேருந்து நமக்கு இடர் வரும், சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம 2-3 எக்ஸாம் எழுதும் போது அதற்கான சைக்கலாஜிக்கல் இது இம்பாக்ட் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும், அதாவது நம்ம போனவாட்டி இப்படி பண்ணிட்டோமே நம்மளால சரியாக பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். அதை தாண்டி இதை ஒழுங்கா செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும்?
1: இடர்பாடுகள் அப்படின்னு சொன்னீங்க, வரலாறு அப்படிங்கறத வந்து யார் ஜெயிச்சாங்களோ ஜெயிச்சவங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கு. வரலாறு இன்னைக்கு வெற்றி பெற்ற ஆட்கள் யார் யார படிக்கிறீங்களோ, படிச்சவங்க அத்தனை பேருமே யார் அப்படின்னு கேட்டா கஷ்டப்பட்டு போராடி வந்தவங்க தான் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. உங்களை பொறுத்தளவுக்கு வந்து 26 போஸ்ட் அப்படிங்கிறத நீங்க யோசிக்க வேண்டாம், 26 நீங்க எடுக்க போறது கிடையாது, அதுல ஏதோ ஒரு போஸ்ட் நீங்க எடுக்க போறீங்க, அந்த ஒரு போஸ்ட் நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கறத வந்து பாருங்க, தவறுகளை வந்து குறைச்சுக்கங்க, இன்னும் அதிகமான டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து போடுங்க, மறுபரிசீலனை செஞ்சு பாருங்க, தவறுகள் எந்த இடத்துல திருத்த முடியும் அப்படிங்கறத வந்து பாருங்க. இது உங்களுக்கு வந்து புரியும்
0: கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து நிகழ்ச்சி

0: பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி தியாகராஜ்.
1: நன்றி.
2: வரலாறு படைச்ச யாருமே பிறக்கும் போதே வெற்றியாளர்களா பிறக்கிறது இல்ல. அவங்க எல்லாரும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் சாதாரண ஆட்களா இருந்து அசாதாரணமா உழைச்சவங்க மட்டும்தான். முயற்சி உங்களுடையது, அரசு நாற்காலி உங்களுடையது. இன்னைக்கே உங்க குரூப் 1 கனவுக்கான முதல் அடியை எடுத்து வைங்க, கண்டிப்பா உங்க கனவு மெய்ப்படட்டும். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாக மூச்சம் நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக களப் பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஒசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து

0: மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழிக்கிறது. குணா திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்யறாங்களோ ரகங்கள் செய்யறாங்களோ அதையே செய்யாம புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீடியோ விட்டு ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கு நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும். அதாவது 1 சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவுல வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம், கண்டிப்பா நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்யறது மிக மிக முக்கியமானது. இதுலயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இதயம் திரைப்படத்திலிருந்து கே. ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: நிறைவு பெற்றது.
1: குறளமுதம்
2: காலமறிதல் 49 அதிகாரம் முதல் குறட்பா.

தன்னை விட வலிமையான கூகையை பகல் நேரத்தில் காக்கை போரிட்டு வென்றுவிடும். அவ்வாறே பகைவரை வெல்லும் வேந்தர்க்கும் தகுந்த காலம் வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: பொதுவா முயல்கள் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது அழகான பாதிப்பில்லாத செல்ல பிராணிகள் தான். ஆனா ஆஸ்திரேலியாவினுடைய மேக்வாரி தீவுல முயல்கள் ஒரு காலத்துல மிக கொடூரமான ஆக்கிரமிப்பு உயிரினங்களா மாறி அந்த தீவினுடைய சூழலையே சீரழிச்சிருக்குது. 1878 இந்த தீவிற்கு செல்லக்கூடிய மாலுமிகள் வேட்டைக்காரர்களுக்கு உணவு தேவையை உறுதிப்படுத்த முயல்கள் அங்கு களமிறக்கப்பட்டது. இது நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வா தோன்றினாலும் நீண்ட கால விளைவுகளை பத்தி யாருமே அப்ப சிந்திக்கல. தீவுல முயல்கள் வேட்டையாடி உணவா உட்கொள்ளும் இயற்கையான எதிரிகள் எதுவும் இல்லாததுனால அவற்றினுடைய எண்ணிக்கை மிக வேகமா அதிகரிச்சது. இது லட்சங்களை தாண்டி தீவினுடைய அடர்த்தியான தாவரங்கள் முயல்களாலேயே வேகமா கபலீகரம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பாதி காடுக்கு மேல அழிச்சிருச்சு. முயல்களினுடைய இந்த ஆக்கிரமிப்பு தீவினுடைய இயற்கையான சூழலை கடுமையா பாதிச்சது. இதனால தாவரங்கள்

0: மரங்களை தின்று தீர்த்ததுனால நிலம் முழுமையா பாதுகாப்பு இல்லாததா மாறுது. இதன் மூலமா காற்று மழையினால மண்ணரிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவுகள் உண்டாகுது. தீவினுடைய தோற்றமே முற்றிலுமா மாறுது. அங்கு இருக்கக்கூடிய உயிர்வாழ் இனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பெங்குயின்கள் போன்ற கடல் பறவைகளினுடைய கூடு கட்டும் இடங்களை சிதைத்து அவற்றினுடைய இனப்பெருக்கமும் பாதிக்கப்பட்டது. இந்த தீவினுடைய சூழலியல் அமைப்பை அறிந்த பாதுகாப்பு ஆர்வலர்கள் இந்த கடினமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை தீட்டி தரை வழியா வேட்டையாடுறது, பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களினுடைய உதவியினோட முயல்கள் வேட்டையாடப்பட்டது. இந்த முயற்சியின் பலனா 2014 நிலவரப்படி மேக்வாரி தீவிலிருந்து முயல்கள் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டது. இதன் விளைவா பல தசாப்தங்களா அழிஞ்சிட்டு இருந்த தாவரங்கள் மீண்டும் துளிர்விட தொடங்கி இருக்குது. நிலம் நிலை பெற்றது. கடல் பறவைகளினுடைய வாழ்விடங்கள் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பி இருக்குது. மேக்வாரி தீவினுடைய இந்த வரலாறு மனிதர்களின் ஒரு சிறு தவறு எப்படி பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இயற்கையை சிதைக்க ஒரு சிறு முடிவு போதும், ஆனா அதை மீட்க பல ஆண்டுகள் போராட்டமும் கோடிக்கணக்கான நிதியும் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்வு பொழுது 12:10. சங்கீத சாரலில் இன்று எம் உமாசங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கானமூர்த்தி என தொடங்கும் கானமூர்த்தி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

சங்கீத சாரலில் நிறைவாக நமோ நமோ என தொடங்கும் தேசிகா தோடி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனை.

0: சங்கீத சாரலில் இதுவரை எம் உமாசங்கர் அவர்கள் வாசித்த நாகஸ்வர இசை கேட்டோம். நேர்களை உங்கள் நினைவிற்கு 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் ஒலிக்கிறது. 1 மணிக்கு மதுரை கீதத்தில் பழைய திரை இசை பாடல்கள் நேயர் விருப்பமாய். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் சிறுதானிய உணவு நோயற்ற வாழ்விற்கு வழிகாட்டி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கீதாஞ்சலி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள் திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வடிவேலு அவர்களுடன் நேர்முகம். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு

0: அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை

நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகைக்கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல்

0: விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்க கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும் ஸ்பெயின் பெல்ஜியத்தையும் நார்வே இங்கிலாந்தையும் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 12:50.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
5: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1
6: இலேனி
5: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.
1: தாரி கிஸ்மத்ல குலாம் லிக்கிடுவேன், ராணி குலாம் ராஜா நினைக்கிறேன்.

அலைகளின் வழியே அன்பின் கரங்கள் இதயங்களின் மொழிக்கு இசையால் உயிர் கொடுக்கும் ஒரு இனிய தருணம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேயர்களின் எழுத்துக்களும் ராகங்களின் சங்கமும் இணைந்து ஒழிக்க நாம் நுழைகிறோம் ஒரு இசை பிரவாகத்திற்குள். மனதின் மௌனத்தை இசையாய் மாற்றும் நம் அலைவரிசையின் அடையாளம் இது மதுர கீதம். மதுரகீதத்தின் முதல் பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து. இதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வண்டியூர் கவி பாரதியார் தெரு, அஸ்ரீத் பௌஷியா, குபேந்திரன், ஸ்ரீதேவி இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

அலைவரிசையின் ஊடே நம்மிடம் வந்தடைந்திருக்கும் நீர் ஒருவரின் அன்பான பகிர்வு ராகங்களின் பின்னணியில் அந்த வரி பயணம் தொடங்குகிறது. இது மதுரகீதம். மதுரகீதத்தின் அடுத்த பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக குமரன் நகர் ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சக்தி, ஜனார்தனன், மாலதி, மணிமாலா, மந்தாகினி இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

எழுத்துக்களின் சங்கமமா வானொலியின் மீது கொண்ட நேசத்தை வார்த்தைகளாக வடித்து அனுப்பியிருக்கிறார் ஒரு நேயர். இதயங்களை வருடும் அந்த உணர்வுகள் மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். நிமிர்ந்த நெல் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கருமண்டபம் தெற்கு தெரு முத்து, முத்துலட்சுமி, சந்துரு, சாந்தி, ராகவன், புஷ்பம், காயத்ரி, அருள், விஸ்வா, குணா, ருக்மணி, அன்னகிளி இவர்களின் விருப்ப பாடல்.

தூரம் கடந்து நம்மை இணைக்கும் ஒரு மெல்லிய பிணைப்பு, நேரின் மடல் சுமந்து வந்திருக்கும் எண்ணங்கள் இந்த இசை பயணத்தில் மேலும் மெருகேற்றுகின்றன. இது மதுரகீதம். நேரம் 1:15. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. அடுத்த பாடல் விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர் காவல்காரப்பாளையம் ஜி மகாலிங்கம். இவரின் விருப்ப பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P சுஷீலா குரல்களில்.

நேரம் 1:21 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் இதயத்தின் மொழி. சொல்ல முடியாத பல உணர்வுகளை காகிதங்கள் சுமந்து வரும் அத்தகைய ஒரு மென்மையான மடலின் வரிகளில் ராகங்களின் துணையோடு இது மதுரகீதம். மதுரகீதத்தின் அடுத்த பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக மலைக்கோட்டை லிங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தன்விகா இவர்களின் விருப்ப பாடல்.

இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரகீதம் நிகழ்ச்சி. மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ அனுபவங்கள், அவற்றை அன்போடு வானொலிக்கு எழுதி அனுப்பியிருக்கும் ஒரு நேயர் நெஞ்சை தொடும் அந்த வரிகள் மதுரகீதத்தின் வழியே பயணிக்கிறது. உரிமை குரல் திரைப்படத்திற்கான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களின் விருப்ப பாடல்

நேரம் 1:34 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ அனுபவங்கள், அவற்றை அன்போடு வானொலிக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார் ஒரு நேயர். நெஞ்சை தொடும் அந்த வரிகள் மதுரகீதம் வழியே பயணிக்கிறது. அன்னை இல்லம் திரைப்படத்திற்கான பாடல் விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹஃபி இவர்களின் விருப்ப பாடல்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இந்த இசை பயணத்தின் நேர்களின் பங்களிப்பு மிகவும் தனித்துவமானது. மனதோடு பேசும் இந்த வரிகள் மதுரகீதம் நிகழ்ச்சியில் இந்த சுப வேளையில் இணைகின்றன. எழுத்துக்களால் ஒரு கவிதை, ராகங்களால் ஒரு காவியம், நேர்களின் அன்பான மடல் சுமந்து வந்த இந்த இசை பயணம் இனிதே நிறைவு பெறுகிறது. காலம் கடந்து நிற்கும் வரிகளைப் போல என்றும் உங்கள் இதயங்களில் நிலைத்திருக்கும் இசையாக மீண்டும் ஒரு புதிய அலைவரிசையில் சந்திப்போம். இணைந்திருங்கள் நேயர்களே. அடுத்ததாக நமது அரங்கிலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு

0: 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல சேட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்ட புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சேட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும். ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்த

0: அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல. இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
1: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
3: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சித் துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று

0: 85.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 1:55 நிமிடம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: Argentina will play against Switzerland in the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi visits UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, says India's participation in temple's conservation reflects shared cultural legacy of the two countries. Prime Minister Modi concludes his Indonesia visit, leaves for Australia to participate in third India-Australia annual summit. Two-day BRICS Women Ministerial Meeting begins in Kochi to strengthen cooperation on women's empowerment and sustainable development. Union Home Minister Amit Shah speaks to chief ministers of flood-affected states and assures all possible assistance from the centre. IMD forecasts heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. Iran targets American military sites in Bahrain and Kuwait after a wave of US strikes. Global oil prices jump over 2%. And Switzerland beat Colombia 4-3 in penalty shootout to set up quarterfinals against Argentina in FIFA World Cup. And with that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உணவே மருந்து என்ற பழமொழிக்கேற்ப நம் முன்னோர்கள் ஆரோக்கியமான வாழ்வின் அடித்தளமாக சிறுதானியத்தை பயன்படுத்தினர். காலப்போக்கில் மறக்கப்பட்ட அந்த பாரம்பரிய உணவுகள் இன்று மீண்டும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக மாறியுள்ளன. இதை பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவு கவனம் எடுத்துக்கிட்டு அவங்களோட உணவு முறையை மாற்றணும்ன்ற ஒரு அக்கறையோடு இருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாடி நம்ம உணவோட கலந்து இருந்த சிறுதானியங்களை மறுபடியும் நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு எல்லாருமே தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டுறத பார்க்க முடியுது. எல்லா ஊர்கள்லையுமே அங்கங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் மரபு சந்தை மாதிரியான நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது. விவசாயிகள் நிறைய பாரம்பரிய ரகங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம உணவோட அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் இழந்து இந்த ஆரோக்கியத்தை திருப்பி மீட்டெடுப்பதற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாவதற்கும் இந்த சிறுதானிய உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணியாக இருக்கு. அந்த வகையில் இந்த சிறுதானிய உணவு பழக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், என்னென்ன நன்மைகள் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்றதுக்கு நம்ம கூட திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தினோட உதவி பேராசிரியர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். மேம் வணக்கம். மேம்
4: வணக்கம் சார்.
3: சிறுதானியங்கள், இந்த சிறுதானியங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க மேம். நம்மளோட உணவு பழக்கத்துல ஒரு காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தது தான், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் மாவு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை நிறைய எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த துரித உணவுகள் இந்த மாதிரியான பழக்கமும் அதிகமாச்சு. இன்னமும் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வந்து இந்த சிறுதானியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உணவோட அவங்கவுங்க வீட்டுல கொஞ்சம் இந்த சிறுதானியங்கள் புழங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிறுதானியங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: சிறுதானியம்ன்றது கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்ற பாரம்பரிய தானியங்களை தான் சிறுதானியம் என்று சொல்கிறோம். இதில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அளவாக இருக்குது, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் செரிமான ஆகாது. இதே நம்ம அரிசி உணவு சாப்பிடும்பொழுது வேகமாக செரிமான ஆகிடும், ஆனால் இது வந்து சீக்கிரம் செரிமான ஆகாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அது ரத்தத்தோட அளவில் கலக்கும்போது இது வந்து நல்ல ஆரோக்கியமான உணவாக நமக்கு கருதப்படுது. அதனால தான் இப்போ வந்து இதை அதிகமாக எடுத்துக்க சொல்லி டாக்டரும் சொல்கிறாங்க, எல்லாருமே இது எடுத்துக்க ஆர்வம் காட்டவும் செய்கிறாங்க.
3: அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்றோம், உடனே அந்த உடம்புல இருக்கிற அந்த சர்க்கரை அளவு வந்து கூடாம கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல கூடுறதுனால அது ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கு அப்படின்றீங்க. நார் சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம் சிறுதானியங்கள்லாம். இப்போ இந்த சிறுதானியங்களை நம்ம ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் வேற என்னென்னலாம் இருக்குங்க மேம்?
4: சிறுதானியத்துல நார் சத்து மட்டும் கிடையாது, இரும்பு சத்து, கால்சியம், ஆக்சிஜனேற்றிகள், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, இது எல்லாமே அதிக அளவுல இருக்கிறதுனால உடல்நலத்தை பாதுகாக்க இது ரொம்ப உதவுதுங்க சார்.
3: பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி உணவுகளை தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த சிறுதானியம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கடைகள்ல கூட ஒரு சில கடைகள் இந்த மாதிரி சிறுதானிய கடைகள்லாம் வந்திருக்கு. தினசரி சாப்பிடுற உணவுகளான இட்லி, தோசை அந்த மாதிரியான விஷயத்திலே பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் கலந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
4: சார், வாழ்க்கை முறை நோய்கள் தான் இதுக்கு காரணம். இப்ப வந்து நிறைய நோய்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. சர்க்கரை நோய், உடல் பருமன், அதிக ரத்த அழுத்தம், இருதய நோய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிச்சதுனால இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவை அந்த காலத்துல இருந்தே சாப்பிட்டுட்டு

0: வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால இதை எடுக்கும் பொழுது அது எல்லாமே இது கட்டுப்படும், அதுவும் இல்லாம இது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்குது, அப்புறம் நார் சத்து இருக்கிறதுனால உடல்ல இருக்க நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்துது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால இது மேல ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு.
1: ரெண்டாவது இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு தலைநகரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ஒரு 40 வயசு 50 வயசு இந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்தது, இப்ப இன்னும் சின்ன வயதுலயே இந்த நோயோட தாக்கம் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய நோயாளிகள்
0: வயதானவங்களுக்கு
1: இன்னொன்று ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்குது, இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது. ஒபிசிட்டி வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே நிறைய இருக்குது, ஏன்னா ரொம்ப அதீதமான சர்க்கரை அளவு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க, சாக்லேட்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றாங்க. அப்புறம் உணவு பழக்கங்கள், துரித உணவுகள், அது இதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது, டயபிட்டிஸ்லாம் வர்றதுக்கு ஒரு காரணியாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியங்கள் உடல் எடை குறைக்கிறதுல ஏதாவது உதவி பண்ணுமா?
0: கண்டிப்பாங்க சார். இப்போது இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகிறதும் லேட் ஆகிறதால அவ்வளவு சீக்கிரம் பசிக்காது. ஸோ இப்போ நம்ம நிறைய பசிக்கிறதுனால தான் தேவையில்லாம ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு நிறைய விஷயங்களை குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது வந்து கரெக்டான அளவில் தேவைப்படுற சத்துக்கள் எல்லாம் இதில் இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும்பொழுது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை ஒரு ஃபுட்டாக எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லதும் கூடங்க சார்.
1: சரிங்க. கம்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ கம்புலாம் ஒரு காலத்தில் ரெகுலராக நம்ம உணவில் இருந்தது தான், இப்போதான் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். கம்பு சாப்பிட்றதுனால குறிப்பாக என்னென்ன நன்மைகள் நமக்கு?
0: கம்புல வந்து அதிக அளவு இரும்பு சத்து இருக்குங்க சார். ரத்த சோகை வந்து இப்போ நிறைய பெரியவங்களுக்கும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி அதிகமாக காணப்படுது. நல்லா நியூட்ரிஷன் இருக்கு, நிறைய சாப்பிடுறோம், எல்லாமே இருந்தாலும் சில டைம் குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை நோய் வந்து இருக்குது. அது அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. செக் பண்ண போகும்போதுதான் இவ்வளவு ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே செய்யறாங்க. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இது ரொம்ப பயனுள்ள உணவா நம்ம கருதலாங்க சார்.
1: சரிங்க. அதே மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமானது திணை. மலைப்பகுதிகளில் வரக்கூடிய ஒரு பயிர். இந்த தினை சாம இதோட முக்கியத்துவம் என்ன? அது நமக்கு எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும்?
0: திணையில வந்து புரதம் நிறைய இருக்குதுங்க சார். அது இல்லாம சாமை வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. வயதானவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு உணவா கருதப்படுது. அதனால இது ரெண்டுமே வந்து உடம்ப வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாக வச்சிருக்கும். இதுதான் இதோட இயல்புங்க சார்.
1: அதே மாதிரி சிறுதானியம் சாப்பிடும்போது நீங்க சொன்னீங்க முதியோர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வயதாகும் போது அவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், நரம்பு சார்ந்த சிக்கல்கள், எலும்பு, இது மாதிரி ஒவ்வொன்றத்திலையும்
0: குறைபாடுகள் இருந்தாதான் எந்த வியாதிகளும் நமக்கு வராது.
1: சிறுதானியங்கள்
0: வராதுங்க சார்.
1: சரி, அடுத்து இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. புரத சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதுவும் குறிப்பா இப்ப 40 வயசுக்கு மேலாம் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான மசில் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து புரத சத்துன்றது ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறுதானியங்கள்ல புரத சத்தெல்லாம் இருக்காங்க?
0: கண்டிப்பாங்க சார், குறிப்பா பார்த்தோம்னா திணை, சாமை, வரகு போன்றதெல்லாம் நல்ல புரத சத்து இருக்கு. உடம்பை குறைக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுங்க, புரோட்டீன் அதிகமா சாப்பிடுங்கிறாங்க. புரோட்டீன் வந்து வழக்கமா என்ன பண்ணுவோம், சிக்கனு, முட்டை அந்த மாதிரி

0: விஷயங்களை நம்ம சாப்பிடுவோம். அதுலயே மாதிரிதான் இது வந்து தாவர புரதம். இது தாவர புரதம் வந்து இப்ப வெஜிடேரியனா இருக்கிறவங்க இதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுறது உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அதுவும் இல்லாம தசை வளர்ச்சிக்கு உடல்ல இருக்கிற அந்த பழுதுபாக்கும் அந்த நிறைய ரிப்பேர் மெக்கானிசம் நம்ம உடம்புல நடக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த தாவர புரதம் வந்து ரொம்ப உதவியா இருக்குங்க சார்.
1: சரிங்க, தினசரி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் இதெல்லாமே நிறைய சொன்னீங்க. இதை எப்படி நம்ம சாப்பிடலாம்? கடைகள்ல ஒரு சில உணவுகளை பாக்குறோம், இது என்னென்ன மாதிரியான உணவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நம்மளோட உணவு கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன உணவா நம்ம செய்யலாம்? இது
0: இட்லி, தோசை, கஞ்சி, உப்புமா, ஈவன் வரகு சாதம், எந்த வந்தாலும் எதுல வேணா நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ நிறைய சின்ன சின்ன ஹோட்டலுங்களே பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் இயர் 2023
1: மில்லட்டுக்கு
0: அப்புறம் சிற்றுண்டியே வந்து மில்லட் அடிப்படையில இருக்குது அப்படின்னா எல்லாரும் அதை தான் பாக்குறாங்களோ. வழக்கமா சாப்பிடுற இட்லி தோசை
1: அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருந்து
0: எல்லாமே இருக்குங்க சார். ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போறீங்கனாலுமே அதுக்கு தனியாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரேட்டுமே அதுக்கு ஏத்த மாதிரி கூட தான்
1: வைக்கிறாங்க. ஆமா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுதானிய உணவு அப்படிங்கறது அவங்க விரும்பி சாப்பிடற மாதிரி தான் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா நார்மலா அவங்க ஒரு செட் ஆஃப் இது சாப்பிடும் பொழுது, அதுவும் குறிப்பா வந்து நம்ம நிறைய சுவை இருக்கிற உணவுகளை கொடுத்து பழக்கிடுறோம் முதல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி உணவு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உணவு ஏதோ ஒரு வகையில கொடுத்துதான் ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சிறுதானிய உணவுகள் அப்படிங்கறது எந்த அளவுக்கு அவசியம்?
0: குழந்தைங்களுக்கு முக்கியமா இப்போது வளர்ச்சி வேண்டிய அத்தனை சத்துக்களும் தாதுக்கள் முனரல் எல்லாமே வந்து சிறுதானியத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளா செஞ்சு கொடுக்கலாங்க சார். டேஸ்ட் எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க சார், எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
1: சரிங்க, நம்ம பொதுவா சாப்பிட்றது அரிசி. அப்படி இருக்கும்போது இந்த அரிசி சிறுதானியம் இதுல என்ன பெரிய வேறுபாடு? ஏன்னா இப்ப அதுலயே நிறைய நம்ம யோசிப்போம், நம்ம வழக்கமா சாப்பிட்றதுதானே, ஏன்னா அதோட விலை இதோட விலை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு ஏன் நம்ம அதே சாப்பிட்டலாமே எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு தோணும். ஆக்சுவலா அதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்குங்க
0: சார்? இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சிறுதானியம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அங்கங்களாக இருக்குது. இருந்தாலும் ஊட்டச்சத்து ஆரோக்கியம் இதை பத்தி குறிக்கும் பொழுது சில வேறுபாடுகள் நல்லா தெளிவாகவே நம்ம பார்த்துக்கலாங்க சார். அரிசியில பார்த்தோம்னா அதிக அளவு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பாலிஷ் பண்ண அரிசி தான் நமக்கு கிடைக்குது. அதுல வந்து நார் சத்து, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அதுல போயிடுது. வெறும் சக்கரை அளவு மட்டும்தான் அதிகமாக இருக்கும், ஸ்டார்ச் மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் சில சிறுதானியத்திலுமே நார் சத்து இருக்கு, புரதம், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற தாதுக்கள் வந்து அதிக அளவில் இருக்கு. இது வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை எடுத்துக் கொடுக்கும். இதுலதான் எந்த பாலிஷ் அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அதெல்லாம் வேண்டிய எல்லா சத்துக்களும் போதிய அளவு இருக்கு.
1: அடுத்து கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? குறிப்பா நம்மளோட ஆரோக்கியத்துல என்ன மாதிரியான மேம்பாட்டை அது ஏற்படுத்தும்?
0: கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் இருக்குங்க சார். இது என்ன பண்ணும், நம்ம பற்கள் எலும்பு நல்ல வலுவா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
1: சரிங்க, பிளட் ஹெல்த் பத்தி தான் இப்ப எல்லாருமே பாக்குறோம், அதுதான் நிறைய கவனம் செலுத்துறாங்க, அது குறித்து நிறைய பேசுறோம். இந்த சிறுதானியங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதா?
0: இதுல ப்ரீபயோட்டிக் நார் சத்து இருக்கு, இது வந்து ப்ரீபயோட்டிக்னு சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவுக்கு உணவா இது பயன்படுது. இப்போ உடல் நுண்ணுயிரிகள் வந்து நல்ல நுண்ணுயிரிகளும் இருக்கும், கெட்ட நுண்ணுயிரியும் இருக்கும். இப்போ நல்ல நுண்ணுயிரிகள் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு வியாதியே வராது. நம்ம உணவே மருதுன்னு அந்த காலத்துல சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க மறைமுகமா சொன்னது கட் ஹெல்த் தான் அவங்க சொன்னாங்க. அப்ப குடல் நுண்ணுயிரிகள் நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஃபுட்டா கொடுக்கணும். அப்ப அது நல்ல ஃபுட்டா தான் நம்ம இப்ப சிறுதானியத்தை சொல்றோம். சிறுதானியம் சார்ந்த உணவுகள் எல்லாத்தையுமே வந்து ப்ரீபயோட்டிக்கா இருக்குதுன்னு தான் சொல்றோம் சார்.
1: சிறுதானியத்தை நம்ம சாப்பிடணும், சாப்பிடறதுல இவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. அதை அப்படியே சாப்பிடறதோட அந்த முளைக்கட்டி பயன்படுத்தணும்னா என்னென்ன நன்மை இருக்கு மேம்?
0: மூளை சொட்டும் போது வைட்டமின் மற்றும் உயிர் சத்துக்கள் வந்து அதிகரிக்குதுங்க சார். செரிமானமும் ஈஸியா இருக்குது, நிறையவே இப்ப சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க சார் மூளை கட்டி சாப்பிடுறது.
1: இப்ப சிறுதானியத்துல இந்த மைக்ரோகிரீன் மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமா மேம்?
0: சிறுதானியத்துல மைக்ரோகிரீன்ஸ் எல்லாம் இப்போ பாத்துட்டு இருக்கோம், நிறைய ஆராய்ச்சிகளும் போய்கிட்டு இருக்குது. இதுல என்னன்னா பச்சையா சாப்பிடுவோம். இந்த காலத்துல வந்து இந்த முளைப்பாரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் 21 நாள் வரைக்கும் வளர்த்தி கோவில்களுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. இன்னைக்கு எல்லாம் என்னன்னா அவ்வளவு நாள்லாம் வேண்டியது இல்லை, ஒரு 7 நாள்லயே போதும். 7 நாள்லயே அறுவடை பண்ணி அதை வந்து பச்சையா தமல்லி கருவேப்பில மாதிரி மேல தூவி சாப்பாடுங்களோட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல அதிகமா இருக்கு, குளோரோஃபில் அதிகமா இருக்கு, வைட்டமின் மத்த எல்லா சத்துக்களுமே அதிகமா இருக்கு. அருகம்புல் ஜூஸ் சாப்பிட சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப இதையுமே கொஞ்சம் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப சுகாதாரமா வளர்த்தணும், நுண்ணுயிரிகளும் அதுல இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம சமைக்காம அப்படியே சாப்பிட போறோம், நுண்ணுயிரிகளுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அந்த விஷயத்துல மட்டும் இருந்தாலும் நம்ம ரொம்ப பார்த்து உட்கொள்ளணும் சார்.
1: சரிங்க. அதாவது சிறுதானியங்களோட உணவு பயன்பாட்டில் நம்ம கொண்டு வரும் பொழுது அது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சிறுதானியத்திலையும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க மேம். நிறைவாக சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்துறது மூலமாக என்னென்ன விஷயங்களை

0: முடியும் அப்படிங்கறத சொல்லுங்க.
1: முழுசா நம்ம சிறுதானியத்துக்கே மாறணுங்கிறது அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் முடிஞ்ச அளவுக்கு அப்படி சேர்த்துக்கும் போது நம்ம ஆரோக்கியம் நல்லா மேம்படும்.
0: சரிங்க மேம், நிறைய நல்ல தகவல் சொன்னீங்க. இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நேர் எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேம்?
1: என்னோட தொலைபேசி எண் கொடுக்குறேங்க சார்,
0: சொல்லுங்க.
1: 999-417-056 9999-417-056.
0: நன்றிங்க மேம்.
1: தேங்க்யூ சார்.
2: சிறுதானியங்களை நாம் அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல நோய்களை தடுக்கலாம், உடல் நலத்தை மேம்படுத்தலாம் போன்ற பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள். இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் நாம இப்ப கேட்க போறோம் கிராம சமுதாயம். பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள். திருச்சி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வடிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். ஒரு நாடு பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அது நகரத்தை மட்டும் சார்ந்து இல்ல, கிராமங்களை பொறுத்தும் இருக்கு. நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்கள் கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்க உற்பத்தி செய்யற உணவுப் பொருட்கள், பால், காய்கறிகள், பழங்கள், கைவினை பொருட்கள், சிறு தொழில் உற்பத்திகள் தான் நாட்டோட பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்குது. கிராமங்கள்ல விவசாயம் வளர்ந்தா உணவு பாதுகாப்பு உறுதியாகும், சின்ன சின்ன தொழில்கள் வளர்ந்தா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், மகளிர் சுய உதவி குழுக்கள் வலு பெற்றுச்சுன்னா குடும்பங்களோட வருமானம் உயரும். இது எல்லாமும் இணைஞ்சுதான் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிய முன்னேத்துது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பொருளாதார வளர்ச்சியில கிராமங்கள் பத்தி பேச இருக்கிறாரு திருச்சி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வடிவேல் அவர்கள். வாங்க, வளமான சமூகத்திற்கும் வலுவான பொருளாதாரத்திற்குமான இந்த பயணத்தை தொடங்கலாம்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் மேடம். இந்தியாவுடைய கிராம பொருளாதாரம் என்பது ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற பொருளாதாரமா இருந்திருக்கின்றது. அது ஆங்கில அரசாங்கம் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம சிறு குறு மன்னர்களால ஆளப்பட்டோம். அப்போது இருந்த கிராமப்புறம் என்பது ஒரு அடிமை நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அரசர்கள் தான் எல்லா நிர்வாகமும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு ஆசை, தன்னுடைய பசிய போக்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் சேமிப்பு சிக்கனம் இதை பத்தி எல்லாம் பேசுவதெல்லாம் இல்லை. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்த பிறகு கல்வியில தான் இந்த மக்கள் சிந்தனை செய்வது வந்து தூண்டிவிட முடியும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. பாபிங்டன் மெக்காலே என்பவர் கல்வியை கொண்டு வராரு. அதன் பிறகுதான் மக்கள் சிந்திக்கிறாங்க, ஓ இப்படி இருக்குதா, அப்ப நம்முடைய வாழ்வு நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய தேவைகள் என்னன்னு சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் கிராமத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சியில் ஒரு உறுதுணையா இருக்கிறது. அதே காலகட்டத்துக்கு வந்த பிறகு மகாராஷ்டிராவில் இந்தியாவில் ஜோதிராவ் பூலே, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் கல்வி நிலையை பத்தி பேசுறார், மக்களுடைய வாழ்வு நிலைகள் சேமிப்பு இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. அதே அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே பெண்களுடைய பொருளாதாரத்தில் பங்கு இருக்கப்பட வேண்டும், அதுக்கு அடிப்படையாக பெண்கல்வி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சில சீர்திருத்தம் பண்றாங்க. இது ஒரு காலகட்டம் போகுது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில இருந்து அயோத்திதாசர் பண்டிதர் பெண்கள் கல்வி பத்தி பேசுறாரு, குழந்தைகள் பத்தி பேசுறாங்க. அவங்க வந்து சுயமரியாதையோட வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் மக்களுடைய வாழ்வு நிலை வளர்ச்சி அடையும்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னாக்க அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. முதன் முதலாக பிரதம மந்திரியா இருந்தக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1952 சமுதாய வளர்ச்சி திட்டம், அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்படுகிறது. அது குறிப்பாக யாருக்காகனா சிறு விவசாயிகள், அங்க விவசாய தொழிலாளிகள், அவங்களுக்கான பல்வேறு திட்டங்கள், மானியங்கள், அப்புறம் உரங்கள் வழங்குறது, இப்படிலாம் கொடுத்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்கள், கிராமப்புறத்துடைய வாழ்வாதாரங்கள் சிக்கனமா வாழ வேண்டும் அப்படிங்கறத கொடுக்கறாங்க. பசியுடையனால அவங்களோட சிந்திக்க முடியல, அப்ப பசிய போக்கணும். ஏன்னா இந்தியாவுடைய கிராமம் என்பது ஒரு கட்டமைப்பில் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில இருந்தது. அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னாக்க பசிய போக்கணும். அதே சமயத்தில் 1921 நீதி கட்சி ஆட்சி புரியுது. அவங்க என்ன பண்றாங்க, இது ஏன் இன்னமும் வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. கல்வி அறிவு இடையில தடைப்பட்டு போகுது. அதன் பிறகு அவங்க ஆரம்பிக்கிறாங்க சென்னையில பக்கத்துல இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதி, அப்ப கிராமமா இருந்த பகுதி அது, அப்போதான் அவங்க கல்வி நிலையத்தை ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரல, அப்ப அந்த பகுதிகள் சென்று போய் கேட்கிறாங்க, போய் என்ன ஏன் வரல அப்படின்னு கேட்கும் போது, பசியோட இருக்கிற பசங்களை அனுப்புனா சாப்பாடு எங்க போறான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சாப்பாடும் கொடுத்து உணவும் கொடுத்து கல்வியை கொடுக்கறாங்க. காமராஜர் பீரியட்ல கல்வி நிலையங்கள் உருவாக்குறாங்க 1956-60. அப்பயும் இந்த சாப்பாடு பிரச்சனை இருக்குது, பசி தான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராமப்புறத்துல வளர்ச்சி ஏற்படுகிறது. 1961 நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வராங்க, அது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்புறம் அதுக்கு பிறகு 1969-70 என்ன ஆகுனாக்கா, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை கொடுத்து ஆக வேண்டும் சொல்லிட்டு நில சீர்திருத்த சட்டத்தை வந்து வேகமா செயல்படுத்துறாங்க. அத பிறகுதான் நிலம் இல்லாதவனுக்கு நிலம் கொடுக்கப்படுகிறது, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கப்படுகிறது, பட்டா கொடுக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. ரேஷன் கடையெல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி வாணிப கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்ப வந்து 33,000 பொது விநியோக கடைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரேஷன் அட்டைகள் கொடுக்கப்படுகிறது.

0: 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு மணிக்கு 45% சேவிங்ஸ் வைக்கணும்னு மிகப்பெரிய முன்னாள் இருக்கக்கூடிய பொருளாதாரஞ்செல்லாம் சொல்லிடுறாங்க, சைக்காலஜிகளை உளவியல் ரீதியாக சொல்றாங்க. ஆனா அதை அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேணும்னு சொன்னாக்கா கடைபிடிப்பது இல்லை. 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 40% அது வந்து சேவிங்ஸ்ல வைக்கணும். இதை பின்பற்றாதனால வேண்டி அவர்கள் அதிகமாக வறுமையை நோக்கி செல்கின்றாங்க, வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கின்றாங்க.
1: இன்னைக்கு 10% மக்கள் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி வருமானத்தை நம்பி இருக்கிறவங்க, மீதி 90% வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சுய உழைப்பாலும் விவசாயிகளா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய வருமானங்கள் இங்க இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு.
0: என்னுடைய PhD ஆய்வு வந்து கிராமப்புறத்துல பொருளாதார வளர்ச்சி தான், அதாவது விவசாய பொருளாதார வளர்ச்சி, கூலி தொழில் வளர்ச்சி தான். அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் எப்படி வருது, வருமானம் வருது, ஆனா போதுமான அளவுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பல. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலி சொல்லக்கூடிய 1991 புதிய பொருளாதார குழு கொண்டு வந்த பிறகு சிறு தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்குது. சிறு தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் போது விவசாயத்துல கிட்டத்தட்ட 100 பேர்ல ஒரு 30 பேர் 40 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையும் பாக்கி 60 பேர் வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைக்கு சொல்றாங்க, இன்னும் குறிப்பா நகர்ப்புறத்துக்கு செல்றாங்க. முன்னாடி ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருந்தது, இப்ப அப்படி இல்ல. கல்வி அறிவு பெண்களும் பெற்றதுனால வேண்டி பெண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். இப்ப விவசாய வேலையை தவிர்த்துட்டு பாக்கினாலும் திடீர்னா வேற சிறு சிறு தொழில்களுக்கு போறான். ஏன்னா 1989 செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டது, சுய உதவி குழு மகளிர் திட்டம், அதன் மூலமாகவும் சில வளர்ச்சிகள் ஏற்படுகிறது, அதுல வருமானங்கள் வருது, கடனும் வழங்கப்படுகிறது.
1: அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கிராமப்புறத்தை எப்படியாவது முன்னேற்றணும், ஏன்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தா கண்டிப்பா நகர்ப்புறம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுல என்னென்னவா இருக்கு?
0: அரசாங்கம் வந்து திட்டங்கள் வந்து தீட்டி கொடுக்க தான் முடியும், அத சரியான முறையில பயன்படுத்துவது மக்கள் தான். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு, அது கிராமப்புற ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு திட்டம். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழிகள் வளர்க்கலாம். உற்று நோக்கணும்னாக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி சில பேர் தான் இருக்கிறாங்க. பாக்கலாம் நகர்ப்புறங்களுக்கு இடப்பெயர் போய் வேலை செய்யறாங்க. இவங்க கிராமத்துல வரக்கூடிய கோழி வரப்பது நின்று போச்சு. அவங்க மாடனை விரும்புறாங்களை ஒழிஞ்சு அதோடைய செயல்படுத்துற முறைகள் வந்து தவிர்க்கிறாங்க. அந்த மாரி திட்டகத்தெல்லாம் இவங்க செயல்படுத்தணும்னா சேமிப்பு குறைவா போச்சு. இவ்வளவுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டாலும் எல்லாருமே அதை வந்து ஈடுபாடா இருக்கிறாங்களா, ஈடுபாடு இல்லை. அதனுடைய தாக்கத்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னாக்க இந்த பொருளாதார நிலைமைகள் வந்து சீர்குலைவதற்கு காரணமா இருக்கிறது. அவங்க
2: ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்த மக்கள் எப்படி அதிலிருந்து விடுபட்டு கல்வி வளர்ச்சியால படிப்படியா தங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்க, பெண் கல்வி எப்படி அவங்களுக்கு சுயமரியாதைய தந்துச்சு, அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துச்சு, சமூக நலத்திட்டங்கள் எப்படி கிராமப்புற மக்களோட வறுமைய போக்குச்சு, வளர்ச்சிய தந்துச்சு, கஷ்டப்பட்டு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சாலும் வறுமையை நோக்கி செல்ல காரணம் சேமிப்பு இல்ல ஆடம்பரம்தான், வரக்கூடிய வருமானத்தை நாம முறைப்படி பயன்படுத்தினாலே வளர்ச்சி தானா வரும், இப்படி பொருளாதார வளர்ச்சியில கிராமங்கள் பத்தி தெளிவான

0: ஒருத்தர் வந்து மீடியமா ஒரு வேலை செய்யறாங்க, வசதிக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் பொருளாதாரம் அப்படின்றது ஒரு முதல் குறிக்கோளாக தானே இருக்கு.
1: 1990 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஎன் ஆர்கனைசேஷன் கீழே செயல்படுறாங்க. WHO கீழே என்ன பண்றாங்கன்னாக்கா UNDP யூனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் உலக பன்னாட்டு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க. மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பட்டியலிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வேணும் அவங்களுக்கு, வீடு வேணும், உடை வேணும் அவங்களுக்கு, கல்வி வேணும்,
0: அடிப்படை வசதி
1: வேணும், பொருளை வந்து வீணாக்க கூடாது அவங்களுக்கு வந்து. தன்னுடைய நிலைமையும் உணர்ந்து அதை செலவு செய்தால் அவர்களுக்குரிய பொருளாதார ரீதியில் வந்து வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சொல்லிட்டு திட்டத்தினுடைய செயல் வடிவமைப்பாளர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. அது சரியா இவங்க வந்து பின்பற்றினாக்கா பொருளாதாரத்தில் இவங்க வந்து மேம்பாடு அடைவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அவங்களுக்கு.
0: கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தோடு சேர்ந்து நகர்ப்புறத்தையும் சுற்றி வருகிறது. அப்ப இரண்டு பேருக்குமான வாழ்வு நிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுகள் நிறைந்ததா தான் இருக்கும். பொருளாதார முன்னேற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தார் தான் உயர்ந்து காணப்படுறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது?
1: நுகர்வு குறியீட்டு ஒண்ணு இருக்கு இதுல. இங்க கிராமப்புறத்துக்கு ஒரு குறியீடு, நகரப்புறத்துக்கு ஒரு குறியீடு வச்சிருக்காங்க. வரி கொள்கை எல்லாம் வந்த பிறகு எல்லா விலைவாசிகளும் ஒன்னாதான் இருக்குது நகரப்புறத்துக்கு போனா. அண்ணன் சொல்ல போனா கிராமப்புறத்துல விலைவாசி அதிகமா இருக்குது. கிராமப்புறத்துல கிடைக்காத பொருள் கூட நகர்ப்புறத்துல தான் வாங்கியாந்து இங்க வந்து கொடுக்கறாங்க. அதனால விலையும் அதிகமா இருக்குது, நகர்ப்புறத்தை விட விலை அதிகமா இருக்கு. ஆனா அந்த நுகர்வு குறியீட்டு வந்து கிராமப்புறத்துக்கு வந்து குறைவா கொடுக்கறாங்க. வேறுபாடு எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்க அந்த மாடர்னைசேஷன் அந்த ஸ்டைல் அந்த நடவடிக்கையில் மட்டும்தான் வேறுபாடு இருக்கிறது ஒழிஞ்சி மற்றதெல்லாம் வேறுபாடு இல்ல. இது யதார்த்தமான உண்மை. வருமான ஏற்றத்தாழ்வுகள் வந்து வட்டார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்குது அப்படிம்பாங்க. கிராமப்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அங்க ஒரு விலைவாசி, இங்க ஒரு விலைவாசி. நகர்ப்புறத்துல தினக்கூலிகள் வந்து அதிகமா இருக்கும். அங்க கிராமப்புறத்துல அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகள் வந்து குறைவான இருக்கக்கூடியதான் பகுதி தான் அவங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த உள்ள மக்களுக்கு அரசாங்கம் இன்னும் மேலும் சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அங்காடியுடைய விரிவாக்கம் தேவை. அதே போல கூலி பாத்தீங்கன்னாக்கா நகர்ப்புறத்தோட கிராமப்புறத்துல குறைவா இருக்குது, அதை அதிகரிக்கணும். கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு கூலி தொழிலாளிக்கு விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விலைவாசிய குறைவாகவும் கூலி அவங்களை வந்து அதிகரித்தோம்னாக்கா இந்த மாதிரி உள்ள வேற்ற தாழ்வுகள் வந்து குறைக்கலாம்.
0: அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எல்லா வகையிலுமே. சிறு குறு தொழில் இருக்கட்டும், விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், மகளிர் மேம்பாடாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தன்னிறைவு பெற்ற கிராமமா இருக்கு அப்படின்றதுக்கு அவங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமாகவும் அறிவிக்கிறாங்கல்ல.
1: சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது

0: ஆரம்பிக்கப்படுகிறது. வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. செயல்படுத்தும் முறைகளில் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதனால வேண்டி சரியா ரீச் ஆகலாம். அதே மீறி வளர்ச்சி இருக்குது. வரலாற்று ரீதியா சொன்ன பாருங்க, அந்த வளர்ச்சி தான் நிலையான பொருளாதார வளர்ச்சி கொண்டு போறாங்க. ஆனா அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நகர்ப்புறத்துக்குள்ள திட்டங்கள் தான் இருக்குது. நிலையான வளர்ச்சி வந்து எட்டுவதற்கு கொஞ்சம் நாள்கள் தேவைப்படும்.
1: தேவை ஒரு சேமிப்பு, இதை எந்த வகையில நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம்?
0: சில புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கேன், மக்களையும் நேரம் சந்திச்சிருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கனாக்கா சிக்கனத்தை கடைபிடிக்கிறாங்க. இப்போ 100 ரூபா வரணும்னா அன்னைக்கு என்ன தேவைங்கிறது பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்க, அது நம்மளும் வாங்கணும்னு அந்த மோகத்துக்கு அடிமை ஆகிறாங்க. உளவியல் ரீதியாக அது நடக்குது. அதுவும் சில வீட்டில் வந்து முரண்பாடு வந்துச்சுன்னா அதிகமாகும். மற்றவங்களை பார்த்து நடப்பதை நிறுத்திக்கணும். இங்க வந்து எனக்கு சம்பளம் ஒரு 60-70,000 வருதுனாக்கா அதுல 40% எடுத்து வச்சுக்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க அன்னன்னைக்கு வேற இப்படியே ஓரளவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலம் வாங்குறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவன் சாப்பாட்டு முறையிலிருந்து உடை உடைத்துற வரைக்கும் எல்லா ஸ்டைலையும் மாத்திக்கிறாங்க, நடவடிக்கை மாத்துறாங்க.
1: இங்க வந்து அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே வாங்குறோம். தேவையான உடைகள் வாங்கியாகணும், கல்விக்கு செலவு பண்ணணும், நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு செலவு பண்ணணும், இப்படி எல்லாமே இருக்காம ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க வந்து இதுல வந்து முனைவர் பட்டமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அன்றாட தேவை அப்படின்றது எல்லாருக்குமே இது அன்னன்னைக்கு உரிய செலவுகள் தான். அதுல இருந்து என்னால வந்து எதையும் எடுத்து வைக்க முடியாது, இதை மீறிய செலவுகள் அதிகமாகுது அப்படின்றப்ப அதை எனக்குள்ள எப்படி நான் கட்டுப்படுத்த முடியும்?
0: நமக்கு அடிப்படையான தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் மேடம். நான் அதிகமா ஆசைப்படுறத நிப்பாட்டிக்கணும், மத்தவங்க வாழ்ற வாழ்க்கையை நான் நிப்பாட்டிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் செய்யக்கூடிய சில செயல் திட்டங்களுக்கு நம்ம உட்பட்டு நடந்தோம்னாக்கா சமுதாயத்தோடு உட்பட்டு நடந்தா மட்டும் சேமிப்பு வந்து நம்ம அதிகரிக்க முடியும். நம்ம உள்ள பொருளாதார கஷ்டங்கள் வந்து நீக்குவதற்கு காரணமா இருக்கும்.

0: பொருளாதார வளர்ச்சியில கிராமங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பொதுவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கதான் செய்யுது. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உழைப்பு தன்மை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தியாவசியமான தேவைகளை மட்டுமே நம்ம பூர்த்தி செய்து வருமானத்துக்குள்ள செலவு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை இன்பகரமா அமையும். இந்த சம்பளம் வந்த உடனே முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பொருளை வாங்க போறோம் அப்படின்னா அது தேவையா அல்லது ஆடம்பரமா, இதை சிந்திச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்றாங்க. எந்த செலவுகள் நமக்கு அத்தியாவசியமானது, எந்த செலவுகளை தவிர்க்கலாம், இது நம்ம முடிவுக்கே விடப்படுது. சிறப்பா சொல்லிட்டு வராங்க.
1: இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில 17% விவசாயத்தின் தான் கிடைக்குதுங்கிறாங்க. ஏற்றுமதியும் பாத்தீங்கன்னா 12% விவசாயத்தான் ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப அந்த மாதிரியான துறைகளில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்.
2: கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் நீர் மேலாண்மையிலையும் எல்லாவற்றிலும் நம்ம ஒருங்கிணைந்து வளர்ச்சி பெறுவதற்கு இந்த கிராமங்கள் தான் அடிப்படையா இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல கருத்து. நேர்களை இதுவரையிலும் ஆர் வடிவேலு அவர்கள் வந்து பல கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி மேடம்.
3: ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளமா இருக்கிறது கிராமங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கிராமங்களோட வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது அந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம்னு சொல்லலாம். இன்னைக்கு அதை பத்தி தானே பேசணும்.
4: கிராமம் செழிச்சாதான் நாடு செழிக்கும்னு சொல்றது வெறும் பழமொழி மட்டும் இல்ல, அது உண்மையும் கூட இல்லையா?
3: ஆமா, நம்ம உணவு உடை இப்படி அன்றாட தேவைகள்ல பெரும்பாலான விஷயங்கள் கிராமங்கள்ல இருந்து தான் கிடைக்குது.
4: நாம வாங்குற ஒவ்வொரு உள்ளூர் பொருளும் கிராமத்துல ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே உயர்த்துதுன்னா பாத்துக்கங்களேன்.
3: இப்படி கிராமத்துல ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி அந்த ஊரோட வளர்ச்சி, இப்படித்தான் படிப்படியா போய் நாடும் வளர்ச்சி அடையும்.
4: சரி சரி, அதனாலதான் காந்தியடிகள் அவங்களும் இந்தியா கிராமங்கள்ல தான் வாழுது அப்படின்னு சொல்லிருக்காங்களோ, அதோட அர்த்தம் இப்பதான் புரியுது.
3: புரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை போற்றவும் செய்யணும். கிராமங்கள் வளரணும், அப்பதானே நாட்டோட பொருளாதாரம் வலுவடையும்.
5: வாழ்க்கையில அன்பு, ஆரோக்கியம், உறவுகள் எல்லாமே முக்கியம். ஆனா இது எல்லாத்தையும் சீரா வச்சுக்க ஓரளவுக்கு பொருளாதாரமும் அவசியம். பொருளாதாரம் இருந்ததுன்னா நல்ல பாதைகள் திறக்கும், வாழ்க்கை சிறக்கும்னு சொல்லுவாங்க. கிராமங்களோட பொருளாதார முன்னேற்றம் தான் நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய சக்தியா இருக்கு. கிராம மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா நாட்டோட பொருளாதாரமும் வலுப்பெறும்னு இதுவரை நம்மோட பகிர்ந்து கொண்டார் திருச்சி அரசு சட்டக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஆர். வடிவேலு அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 7 மணிக்கு உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உழவர் உலகம் நிகழ்ச்சியில் 7:25 இயற்கையோடு இணைவோம் என்ற தொடரில் உணவை மருந்து திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கால் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியா 3:37:38 ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்க, தகவல் துணுக்கு பார்க்கலாங்க. நமது உடல்ல ஒரு தனித்துவமான ஒரு கடவுச்சொல் இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த நாக்கை பத்தி தாங்க சொல்ல போறேன். நண்பர்களே, கைரேகை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒவ்வொருத்தரோட நாக்கோட அடையாளமும் தனித்துவமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட கைரேகை போலவே உங்க நாக்கோட அமைப்பும் உலகில வேறு யாருக்குமே இருக்காதான். இதை கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இது தாங்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஒரு தனித்துவமான ஐடென்டிட்டி கார்டு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததா மின்னஞ்சல் நிறைய இருக்குங்க, ஒவ்வொன்றா படிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலக்ஷ்மி அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. காலை 8:10 வனம் நமது வளம் நிகழ்ச்சியில் நேற்றைய சேலம் சேர்வராயன் மலை பற்றிய தகவல் மற்றும் இன்றைய நிறைவு நாள் நிகழ்ச்சியை தெரிந்து கொண்ட வடுவூர் பறவைகள் சரணாலயம் மற்றும் நம்ம திருச்சி வண்ணத்துப்பூச்சி பூங்கா பற்றிய தகவல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய அதிபதி சாருக்கும் வெங்கடேஸ்வரன் ஐயாவுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு விருந்தினரான அவங்களுக்கும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. நான் கேட்டது தொடர்ந்து 5 தகவல்களுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, நான் படிக்கிற காலத்துல கொல்லிமலை, பச்சைமலை, சேர்வராயன் மலை பற்றிய பாடங்கள் படித்தாலும் இப்போது பண்பலை கேட்பதன் மூலமா பெற்ற தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யம்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளும் பண்பலைக்கு நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க தான் சொல்லியிருக்காங்க.

0: அடுத்து திருச்சி திருவானைக்காவல்ல இருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. நேற்று காலை எனைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சியில முனைவர் நா விஸ்வநாதன் அவர்கள் எளிய சொல் எளிய வாழ்க்கை வாழ்தல் பற்றி சிறப்பாக கூறினார். காலை வேளாண் செய்திகளில் வளம் வந்த கோவன் நட்சத்திர மல்லிகை பற்றிய தகவல்களும் அருமையா இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மாடுகளுக்கு வரும் கோமாரி நோய் பற்றிய தகவல்களும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து அந்தோனிராஜ் சொல்லியிருக்காரு, பண்பலைக்கு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. நேற்று இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். மன்னிப்பு பற்றிய விளக்கங்களோடு பாடல்களும் அருமையாக இருந்தது. வண்ணக்கோலங்கள்ல வசந்த அழைப்பு இசைத்துறல் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுமே அருமை. நிலைய இயக்குநர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அனைவருக்குமே பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னை அந்தோனிராஜ் அவர்கள்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 3:37 கடந்து அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்க்கலாம். தண்ணீர் குடிக்கிறதுல ஒரு அறிவியல் இருக்குங்க. வெயில் காலத்துல தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், ஆனா நம்ம மூளைக்கு தாகம் எடுக்கும்போது அது உடம்புக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ளேயே நம்ம உடம்புல நீர் சத்து 2% குறைஞ்சிருக்குமா. அதாவது தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிறது தான் நம்ம மூளைய சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கான ரகசியமாங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கீங்க? அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் லக்ஷ்மி அம்மா தஞ்சாவூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் அம்மா. நேற்று 12:10 மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில தானா கத்துக்கிட்டது என்ற தலைப்புல தோழிகளோட கருத்துகள் சிறப்பா இருந்துச்சு. நானும் கோலம் போடுறது, பூ கட்டுவது, சமையல், தையல் இதெல்லாம் நானாவே கத்துக்கிட்டு தான் செஞ்சேன். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் அதிபதி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. 3:00 இசை தீவுரல் நிகழ்ச்சியில தகவல்கள் பாடல்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு. நேயர்களோட வண்ண மடல்களை தெளிவா வாசித்த அதிபதி அவர்களுக்கு நன்றி, திருச்சி வானொலிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா. அடுத்ததா அவங்களே பார்த்தீங்கன்னா 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நேயர்களோட நேரலை பாடல்கள் இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அப்பாஸ்கான் மற்றும் பிரியா வைரமணி மேடம் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இன்று 10:00 அதாவது இரவு 10:00 நேற்றைய இரவு 10:00 ஞாபகம் மருதே நிகழ்ச்சியில நேயர்கள் அருமையான வாட்ஸ்அப் பாடல்களையும் நான் கேட்ட அவன் ஒரு சரித்திரம் படத்திலிருந்து அம்மானே பாடலையும் ஒளிபரப்பிய பிரியா வைரமணி மேடம் அவர்களுக்கு நன்றிகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா.

அடுத்ததாக பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க, அதாவது மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக வனம் நமது வளம் நிகழ்வு பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அதிபதி அவர்களுக்கும் ஒரு நல்ல நிகழ்வினை எங்களுக்கு வழங்கியது மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்வினில், அதாவது நேற்றைய நிகழ்வினில், வடுவூர் ஏரியை பற்றிய அருமையான தகவல்கள், அரிய வகை பறவைகளை பற்றிய குறிப்புகள் யாவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கு சுற்றினாலும் ரங்கனை தரிசனம் செய்ய என்று சொல்வார்கள். அதுபோல இந்நிகழ்ச்சியில் இறுதி நாளான அன்று திருவரங்கம் வண்ணத்து பூங்காவில் உள்ள வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கைகள் மற்றும் அதனோட சிறப்புகள் பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார் அம்மையார் அவர்கள். காந்தவேல் ஐயா அவர்களையும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நிகழ்வுகளை வழங்கிய வானொலிக்கும், இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், உடன் துணை புரிந்த அதிபதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணத்து பூங்காவுக்கு விரைவில் சென்று பார்க்க என் மனம் பிரியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பார்க்கல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது இசை தூரல் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்க்கலாங்க. சிரிப்புக்கு பின்னால இருக்கிற மருந்துங்க. இது எப்படின்னா, சிரிப்புங்கிறது வெறும் முகத்தோட அசைவு மட்டும் கிடையாதுங்க, அது உடம்போட ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னே சொல்லலாங்க. நம்ம சத்தமா சிரிக்கும் போது நம்ம மூளையில எண்டோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குதான். இது வலி நிவாரணி மாத்திரையை விட வேகமா வேலை செய்யுமாங்க. கவலையை மறக்க ஒரு நல்ல காமெடி ஷோவோட இல்லது நண்பர்களோட அரட்டையே போதுங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமா வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததா ஒரு பாடல் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இருந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்லைங்க, நம்ம இசைத்துறல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இதில் நேர்களோட கடிதங்கள், மின்னஞ்சல்கள், அப்புறம் சின்ன சின்ன துணுக்குகளுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மின்னஞ்சல் நம்ம கையில் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரியங்காவல் கதிரவன் அப்படிங்கிறவர் தாங்க இதை எழுதியிருக்காரு. என்னன்னா கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து நமக்கு வந்து மின்னஞ்சல் ஒரே நாளில் அனுப்பிச்சிருக்காங்க. நேரமின்மை காரணமாக இன்னைக்கு உள்ள, அதாவது நேற்றுக்குள்ள தேதிக்குள்ளதை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்காக படித்து காமிக்கிறேங்க. நேற்றைய இதயராகம் உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் மதுரகீதம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சிகளை கேட்டேன். அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. அறிவிப்பாளர்களுக்கு நன்றி, நிகழ்ச்சியை நடத்திய விதமும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்பலைக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், மலைக்குடிப்பட்டி சண்முகம், முத்தரசன்னல்லூர், நவீன் சுந்தர் இவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்க. இது வந்து கனவுகளோட மர்மம்னே கூட சொல்லாங்க. நம்ம தூங்கும் போது ஏன் கனவு வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அறிவியல் சொல்லுது, நாம பகல்ல கத்துக்கிட்ட தகவல்களை மூளைக்கு மறுநாள் தேவைக்காக சேமிச்சு வைக்கும்போது ஏற்படுற ஒரு விதமான ப்ராசஸிங் தான் கனவாங்க. சுருக்கமாக சொன்னா நம்ம மூளை காலையில முழுக்க டவுன்லோட் பண்ண விஷயங்களை நைட்டு கனவுல இன்ஸ்டால் பண்ணுதுன்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டலேஷன்ல வர ஒரு குழப்பம் தான் கனவுன்னு சொல்றாங்க. நேரம் 3:55.

0: இடங்களை கடந்து இணைந்திருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல் நிகழ்ச்சியோட
1: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% to 50% தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 4 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். 2 நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கண்காட்சியும் இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் கூறினார். நாகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிராம ஊராட்சிகளின் சாலை குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை ஆட்சித்தலைவர் மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுத்ஹாம்டனில் வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:36 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட்.
1: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் ஆரம்பமாயிருச்சுங்க. நான் உங்கள் அனீஷா,
1: கோபால்,
2: ஆர்ஜே பழமலை.
0: இன்னைக்கு மூணு பேரோட தான் இந்த கூட்டணி நடக்க போதுங்க. ஆமாங்க நேர்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா புதன்கிழமையில 5 ஒன்னு தான் இருக்கு.
1: ஆமாம், 5 ஒரு நம்பர் நீங்கள் சொல்லணும், அதில் என்ன கேம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். 5 அதாவது என்ன கேமாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஒரு பாடலை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், என்ன கேம் கொடுத்தாலும் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா 5 ஒரு நம்பர் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த எண்ணில் என்ன விளையாட்டு இருக்கோ அதை

0: நாங்கள் கொடுப்போம்.
1: நேயர்களே, நீங்களும் நேரலையில் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 4431 என்ற முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும், 246-102-1 இந்த நேயர்களை தொட்டு வாங்க எங்களோட நேயர்களை பங்கு
0: நேரலையில் பங்கேற்று உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா விளையாட்டு என்ன அப்படிங்கறத நாங்கள் சொல்லுவோம். அதை நீங்கள் விளையாடி அசத்துங்க, கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து கொள்ளுங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வத்தோட நேயர்கள்
3: காத்திருக்காங்க,
2: இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களாயா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: ஐயா உங்க ஊரு பேரு சொல்லுங்கய்யா.
4: கந்தரபோட்டை வட்டம் புதுநகர்ல இருந்து முத்து.
3: முத்தையா,
5: முத்தையா உங்களுக்கான எண் என்னங்கய்யா இன்னைக்கு? அஞ்சுக்குள்ள
4: உங்களுக்கான எண் வந்து அஞ்சு.
5: அஞ்சு சிறப்புங்கய்யா, உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு இதுதான். நான் நெடில் இருக்குல்ல, அதுல வந்து பழமொழிகள் வந்து ஒரு மூணு சொல்லுங்க. நாவண்ணா அதுல வர ஆரம்பிக்கிற மாதிரியான பழமொழிகள் மூணு.
3: ஒரு மூணு பழமொழி
2: நெடில்.
4: லாவணாவுல.
5: ஆமா, நாவண்ணா. நான் நெடில்.
3: நான் பக்கத்துல துணைக்காலோட.
5: ஆமா.
3: வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: கேக்குதா? நான் உள்ள வந்துட்டேன், பட் ரேடியோ சவுண்டா இருக்குன்னு.
3: இல்ல இல்ல, உங்க குரல் கேக்குது, நீங்க சொல்லுங்க.
6: ஆயினால நினைக்க முடியாது. நக்குண்டார் நாவலார் நாக்கு வைக்கணும் வாக்கே வாழ்க்கையே தாயாங்க கொண்டோம். தேங்க்யூ.
3: பேர சொல்லிட்டு போங்க, என்ன நீங்க பொசுக்குன்னு போறீங்க?
5: நான் ஒன்று தெய்வம் ஒன்று நினைக்குமா,
3: அந்த மாதிரிதான் இருக்கு.
5: பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்போம், அவங்க வந்து பேர் சொல்லாம
3: அழகா பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருவோம்.
5: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் நினைச்சீங்கன்னா தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 அறிமுக நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற என்ன தொட்டு வாங்க, கேட்டு நினைச்சிருங்க. வண்ண கோலங்கள்
7: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5%

0: முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோலதான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் கேட்டு நினைச்சிருக்கீங்க. எண்களை நீங்க சொல்லுங்க, விளையாட்டை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி 5-1 அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல நீங்களும் வந்து விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட
3: 240-102-1 வழக்கமான நேர்களுக்காகவும், 246-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு.
2: அதாவது 240-102-1 அப்படிங்கறதுல இது வரைக்கும் நான் பேசினதே இல்ல
3: அப்படிங்கறவங்க பேசலாம்.
2: 246ல இது வரைக்கும் பண்பலையில பேசி இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து,
3: அதாவது வழக்கமான நேயர்கள்,
2: இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
5: ஹலோ. வணக்கம்மா.
4: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: பாலகரையில இருந்து சேதுராமன் பேசுறேன்.
3: பாலகரையில இருந்து சேதுராமன் ஐயா.
4: ஐயா சரிங்க ஐயா, விளையாட தொடங்கலாங்களா?
5: ஆ சொல்லுங்க.
4: ஐயா 5 ஒரு நம்பர் சொல்ல முடியுங்களா?
5: 4
2: அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர வடிவத்தில் இருக்கக்குள்ள பொருட்கள், அந்த பொருட்களில் ஏதாவது ஒரு 3 பொருட்கள் சொல்லுங்க. சதுர வடிவத்தில்,
4: சதுர வடிவம்,
3: 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கும்,
4: சதுர வடிவிலான பொருட்கள்,
5: கேரம் போர்டு,
3: செஸ் போர்டு, கேரம் போர்டு, அடுத்து லூடோ போர்டியா, வேற ஏதாவது சொல்லுங்கயா.
5: அந்த பட்டம், காத்தாடி பட்டம்,
3: பட்டம், பட்டம்,
4: பட்டம் சதுர வடிவில வராதுங்களே.
3: பட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
2: வேற
3: வேற இன்னும் ஒரு பொருள் மட்டும் சொல்லுங்கயா.
2: சட்டன நினைவுக்கு வரலையோ?
5: இன்னொரு பொருள் வந்து ஜன்னல் வச்சோம்னா சதுரமா வைப்பாங்க மேடம்.
3: ஜன்னல் வச்சா சதுரமா,
2: டைல்ஸ் சொல்லலாம், நிறைய இருக்கு. இருந்தாலும் நீங்க சிறப்பா சொன்னீங்க. சொன்ன உடனே டக்குனு யோசிச்சு என்னென்ன பொருளா அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி ஐயா வந்து பாத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன பொருளா இருக்கோ அப்படியே பார்த்து ஐயா சொல்லிட்டாரு.
3: ஒரு பொருளா தேடி பார்த்து இருந்திருப்பாங்க போல. அங்க கண்ணுக்கு முன்னாடி வெறும் செஸ் போர்டும் சத பேர் என்ன இதுவும் நிறுத்தி வச்சிருந்திருப்பாங்க போல. உடனே பார்த்த உடனே சொல்லிட்டாங்க,
2: செஸ் போர்டு, கேரம் போர்டு, நீங்க வண்ண கோலங்கள்ல பங்கேற்கலாம். முன்னாடியே எண்கள் சொல்லியிருந்தோம், சொல்லி 4-3-1 அப்படிங்கிற எண்ணோட 246-102-1, 240-102-1 இந்த எண்கள் தான். இந்த எண்களோட உங்களுக்கான எண்களையும் நீங்க தேர்ந்தெடுத்து வந்து சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டுல என்ன விளையாட்டு இருக்கு அந்த எண்ணுக்கு நேரா அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். விளையாடலாம் வாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்தன் கோ சரி சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
9: தட்ஸ் ரைட்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரொம்ப அருமையோட அற்புதமாக விளாண்டுகிட்டு இருக்காங்க வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க இங்கிருந்து? ஜெயாமா, உங்களுக்கான எண் என்ன? 1, 2, 3, 1, 1ங்களா?
0: சரிம்மா, 1க்கு பின்னாடி உள்ள முக்கியமான விளையாட்டு ஒரு விடுகதையா கேக்குறோம்.
3: நல்ல விடுகதையா கேளுங்க.
0: சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கிடும், அது என்னது?
3: குளமே கலங்கிருமா?
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
3: ஐயோ, எனக்கு தெரியலையே.
0: தெரியலையா? சின்ன ஒரு சின்ன தூசி விழுந்ததும் குளமே கலங்கிடும், அது என்னது?
3: என்னது? குளமே கலங்கிடும், அது என்ன? மொத்த குளமுமே கலங்கிடும் அப்படிங்கறாங்க.
0: அருமை அருமை அருமை, சூப்பரா போய் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: விடை சரி. சரி,
3: சரியான விடை. உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துருக்கோம்மா.
1: ஸோ நேர்களே, நீங்கள் வந்து பங்கேற்கணும்னு நினைச்சிங்கன்னா தொட்டு வரலாம். எண்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டுகள் நாங்கள் சொல்லுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2, 3 இருக்குது. இது வரைக்கும் 5 ஒன்றும் இல்லை, 3 நேர்கள் வந்தாங்க.
3: நம்பர்களுக்கு பின்னாடி
1: வரவங்க திரும்ப மறுபடியும் கோட்டெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து அழைச்சிட்டு
0: திரும்ப அடுத்த சுற்றுக்கு வரும்.
1: ஆமாம்,
3: முதல்ல இருந்து அழைங்கப்பா.
1: அதே மாதிரி
3: தப்பா போகுது.
0: எல்லா நம்பரும் எல்லாருக்கும் கொடுப்போம், பாரபட்சமே இல்லாமல்.
3: பாரபட்சமே இல்லாமல் கொடுக்குறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட்.
1: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 4:30 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ணமயமான வண்ணக்கோலங்கள்ல ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்டு இருக்காங்க.
6: இன்னைக்கு விதவிதமா இருக்கு விளையாட்டுகள். எண்களுக்குள்ள வேறு விளையாட்டுகள் இருக்கு,
7: விளையாட்டுகளும் போயிட்டே இருக்கு.
6: இன்னும் மீதி இருக்கக்கூடியது வந்து 2-3 இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் அந்த 2 எண்கள்ல ஏதாவது ஒரு எண் சொல்லணும், அதுல என்ன விளையாட்டு இருக்கோ அதை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இப்ப இணைப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம்.
7: இணைப்புல வந்ததுமே போயிட்டாங்க.
6: அதாவது என்ன கொடுப்போம் அப்படிங்கறத வந்து அவங்க யோசிச்சு பாத்துப்பாங்க. ஒருவேளை கடினமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. எல்லாமே வந்து கடினம் எளிது அப்படிங்கறதுலாம் இல்ல. முயற்சி நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது விளையாட்டு தானே, நம்ம பயிற்சி எடுத்துட்டு கூட அடுத்த தடவை விளையாடலாம்.
5: வணக்கம். வெற்றி தோல்வி எல்லாம்
7: சகஜம் தானே. அடுத்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க.
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
8: வணக்கம், சமீபத்துல வெங்கடகுருவன் பேசுறேன்.
5: வணக்கம் சார்.
7: ஐயா, வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம்
6: விளையாட்டு என்ன? நான் வந்து காமெடி டைலாக் சொன்னேன்னா அது எந்த நடிகரோட இது?

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:30.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90களில் வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்கள மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்ட கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

0: பெற்றது பொன்மாலை. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனேஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்து கேட்டறிந்ததோடு மகப்பேறு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தி மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளையும் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு தரமான விரைவான மருத்துவ சேவைகளை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தாய்சேய நல சேவைகள், மகப்பேறு சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின்போது மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உடனிருந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி பரமேஸ்வரமங்கலம் கிராமத்தில் புதிய

நியாய விலைக் கடையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு பொருட்களையும் வழங்கினார். தமிழ்நாடு வணிகவரித்துறையில் வணிகர்களின் நலனிற்காக மெய்நிகர் முறையில் நேர்காணல் மேற்கொள்ள வழிகாட்டி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் இன்று நடைபெற்ற இத்துறையின் இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், 15 மேல்முறையீட்டு அலுவலகங்களிலும் நாளை முதல் இவை செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மரவனத்தம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 253 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா வழங்கினார். பல்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த கண்காட்சி அரங்குகளை ஆட்சித்தலைவர் பார்வையிட்டதோடு பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெரியாங்குப்பத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்டவை குறித்து மாணாக்கர், ஆசிரியர்கள், 100 நாள் வேலைத்திட்ட பெண் பணியாளர்களுக்கு காவல் அலுவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 2 டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்றவர்களை கைது செய்ததோடு அரிசியும் பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியில். பல்வேறு விதமான தகவல்களோடு இன்றைய ஆரம்பமாகிறது.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைஞ்சிருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். பூண்டி மற்றும் ராகவாம்பாள்புரம் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடைபெற்றிருக்க காரணத்தினால நாளை காலை 9 மணி முதல் 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. மேற்கொண்டு எந்தெந்த இடத்துலலாம் மின் விநியோகம் இருக்காதுன்னா, பூண்டி, சாலியமங்கலம், பச்சைக்கோட்டை, பள்ளியூர், கலஞ்சேரி, இரும்புதலை, ரெங்கநாதபுரம், திருபுவனம், சூழியக்கோட்டை, கம்பர்நத்தம், மலையர்நத்தம், குடிகாடு, புலவர்நத்தம், செண்பகபுரம், மேல கொறுக்குப்பட்டு, தென்கொண்டார் இருப்பு, ராராமுத்திரக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், வாளமர்கோட்டை, அருந்தவபுரம், நெய்வாசல், ஆர்சுத்திப்பட்டு, அருமலைக்கோட்டை, சின்னப்புள்ளி குடிகாடு, நார்த்தேவன் குடிகாடு, அரசப்பட்டு, வடக்குநத்தம், மூர்த்தியம்பாள்புரம், பனையக்கோட்டை, சடையார்கோவில், துறையுண்டார்கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் நாளை காலை, திரும்பவும் சொல்கிறோம், காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: இன்னும் ஜோக்கே சொல்லடா.
1: அவள் மொத்த மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

0: வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு வரும்போதே உங்க வீட்டு குழந்தைங்க நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா? முடிஞ்ச அளவுக்கு தின்பண்டங்களை கடையில வாங்குறத தவிர்த்துக்கணுங்க. அதுலயும் முக்கியமா பாக்கெட்ல அடைச்ச பொருட்களை வாங்கவே கூடாதுங்க. அதுல அளவுக்கு அதிகமான உப்பு, எண்ணெய், சர்க்கரை, பதப்படுத்துறதுக்கான வேதிப்பொருட்கள்னு கலந்துருக்காங்க. இத நம்ம வீட்டு குழந்தைங்க உட்கொள்றதுனால பல நோய்களுக்கு அது ஆதாரமா அமையலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணைகிறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: இந்த அலல் உடம்புக்காரங்களுக்கான காய்கறிகள் வெள்ளரியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காய், பாகற்காய் எல்லாம் சூடு இருந்தாலும் வந்து நம்ம மற்ற பொருட்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். புடலங்காய் எடுத்துக்கொள்ளலாம், பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம், அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம், கத்தரி, கத்தரி வந்து இவங்களுக்கு ஆகும். பூசணி, அது வெள்ளை பூசணி, சர்க்கரை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு வகையான பூசணியுமே வந்து இவங்களுக்கு வந்து ஆகும். முக்கியமாக வெள்ளை பூசணி வந்து ஆகும். பொதுவாக வெள்ளை பூசணியை வந்து நம்ம வந்து திருஷ்டிக்காகவும் ரோட்டில் போட்டு உடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம அதை வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது தவறு. அப்படி வீணாக போகக்கூடிய ஒரு பொருளை

0: நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த அலல் உடம்புக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் நீங்கி நல்ல ஒரு உடல் நலத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி முருங்கை, முருங்கை பிஞ்சு, முருங்கை கீரை, முருங்கைக்காய், அதே வாழைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எள்ளு, எள்ளு அப்படின்னா எள்ளு முழுமையாக சாப்பிட்றத விட எண்ணெயாக இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். கிழங்குகள், முக்கியமாக வந்து மரவள்ளி கிழங்கு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, சிறு கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெற்றிவள்ளி கிழங்கு, கொடி உருளை, இதெல்லாம் வந்து வள்ளிக்கிழங்குகளுக்கு கீழே வரும். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய கிழங்குகள். இவைகள்லாம் இவங்க வந்து எடுத்துக்கிடலாம். வெங்காயம் எடுத்துக்கிடலாம், வாழைப்பூ எடுத்துக்கொள்ளலாம், வாழைத்தண்டு எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் அலல் உடையினர்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள். கீரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புளியாறை கீரை. புளியாறை அப்படிங்கிறது வந்து நீர்ப்பாங்கான இடங்களில் விளையக்கூடிய ஒரு நான்கு இலைகள் இருக்கக்கூடிய வட்டமாக இருக்கும். அப்படி ஆறை அப்படின்னாக்கா வந்து ஒரு ஆரம், நம்ம சொல்லுவோம் வட்டத்தில் ஒரு கால் பகுதி ஆரம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நான்கு இலைகள் இருக்கக்கூடிய ஒரு இலை நீர்வாழ் தாவரம். அந்த புளியாறை கீரை இலை வந்து புளிக்கும், அது புளி ஆறை கீரை. கோவைக்கீரை, கோவை இலையை வந்து இவங்க வந்து சமைச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். வசலை, அது வசலைக்கீரை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நீர்வாழ் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீரை, மருத நிலத்தில் விளையும் அந்த வயல்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கீரை, அதை எடுத்துக்கொள்ளலாம். முசிட்டை, பொன் முசிட்டை கீரை எடுத்துக்கொள்ளலாம். கோவையிலே வந்து அப்பக்கோவைன்னு சொல்லிட்டு ஒரு வகை உண்டு, அதோடைய கீரை எடுத்துக்கொள்ளலாம். மிளகுடைய இலையவே வந்து இவங்க வந்து கீரையாக சமைத்து சாப்பிடலாம். அப்புறம் ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பூண்டு, அதோட இலைகளை சமைச்சு சாப்பிடலாம். பாலைக்கீரை சாப்பிடலாம். முசு முசுக்கை, கோவையில் மாதிரி இருக்கும், அதோடைய இலைகளில் வந்து ஒரு முசு முசு என்று ஒரு மயிர் வளர்ச்சி அது இருக்கும். அதை வந்து இருகுரங்கின் கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஏன்னா குரங்கு கை எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த இலையிலையும் அந்த சுனை வந்து இருக்கும், அதனால அது முசு முசுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தூதுவளங்காய், தூதுவளையே வந்து இவங்க கீரையாக சமைச்சு சாப்பிடலாம். சுரைக்கீரை, சுரக்கொடியோடைய இலையை வந்து இவங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். வல்லாரைக்கீரை சாப்பிட்லாம். மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம். இதை தவிர வந்து தளிர் கீரைகள், ரொம்ப துளுத்து வரக்கூடிய இளங்கீரைகள், அந்த கீரைகளை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் பித்த உடம்புக்காரங்க. அடுத்து இவங்களுக்கான ரசம், ரசம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லல கிடையாது, சாறு அப்படிங்கிறது தமிழ் சொல்ல, இன்னும் சொல்லப்போனா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சூப். இது மாதிரி செஞ்சுறதுக்கு எது அப்படின்னாக்கா இதே வசலைக்கீரை, அது கொத்து வசலை, கொடி வசலைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வசலைக்கீரையும் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையை வந்து இவங்க சாறு எடுத்து ரசமாக வச்சு சாப்பிட்லாம். தை வேலை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வகையான கீரை, அதையும் வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம். அந்த தை வேலை வந்து மழைக்காலங்களில் வந்து சாலை ஓரங்களில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும், அது வந்து இவங்க சாப்பிட்லாம். தரா அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கீரை, அதில் ஒரு வகை வந்து நெய்த்தரா அப்படின்னு சொல்கிறது. இவைகளில் வந்து நாம் சூப்பாக செஞ்சு ரசம் வைத்து சாப்பிடலாம்.
1: பித்த உடல்வாக உள்ளவங்க என்னென்ன காய்கறிகள் கீரைகள்லாம் எடுத்துக்கலான்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். வாய்மேடு பகுதியிலிருந்து காரியப்பட்டினம் பகுதி வரை இருக்கக்கூடிய மின்பாதையில் பராமரிப்பு பணி அப்படிங்கிறது நடைபெறுற காரணத்தினால நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன பகுதிகளில் அப்படின்னா, காரியப்பட்டினம், வடமழை, மணக்காடு, தென்னம்புலம், செண்பகராயநல்லூர், செட்டிப்புலம், குரவப்புலம், கத்தரிப்புலம், பிராந்தியக்கரை, அவரிக்காடு, நாகக்குடையான் என்ற பகுதிகளில் மின் விநியோகம் நாளை காலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றும் நேயர்கள் ரொம்ப பயனுள்ள உபயோகமான கண்காட்சிக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான அரிய ஒரு தகவல், திருச்சியில் கண்டோன்மெண்ட் பகுதியில் பூமாலை வணிக வளாகத்தில் நாளை சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுருக்கு. நேற்றைய தினம் தொடங்கி நாளைய தினம் வரை நடைபெறும். காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை கண்காட்சி நடைபெறும். அதை நேயர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: அச்சச்சோ பொன்னகை அழ்த்தின்னும் பொன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன்.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு

0: கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள

0: நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேக்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80ஐ கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன் அவர்கள்.
1: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை ரேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ரா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ரா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானியத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை

0: உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66,656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் ஓடிபி எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாக

0: ஆகும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு ட்ரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின்போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன.

0: ஆல் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான் கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ், மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி
3: உழவர் உலகம்
2: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று இயற்கையோடு இணைவோம். உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும்.

0: நிகழ்ச்சியில் முதலில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவே மருந்து திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: கண்மணி, நெல் உற்பத்தியில தஞ்சைக்கு அடுத்தபடியா அதிகமா நெல் விளையிற மாவட்டம்னு சொன்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான்.
2: இது என்னக்கா, மணிலா அப்படிங்கிற நிலக்கடலை உற்பத்தியில திருவண்ணாமலை மாவட்டம் தான் முதலிடம்.
1: சிறப்பு சிறப்பு, மிக பழமையான பாரம்பரிய தலமான அண்ணாமலையார் அருளால இதெல்லாம் சிறப்பா நடக்குது இல்ல?
2: ஆமா பூங்குடி அக்கா, அதோட அருணாச்சலேஸ்வரர்னு சொன்னோன்னு எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்துருச்சு.

0: என்ன ஞாபகம் கண்மணி?
1: அங்க கிரிவலம் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பாமே, ஒரு நாளைக்கு போகணுக்கா.
0: அதுக்கு என்ன, வர்ற பௌர்ணமிக்கே குடும்பத்தோட போவோம், தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
1: ஆமா, திடீர்னு ஏன் திருவண்ணாமலைய பத்தி பேசிட்டு இருக்கோம்?
0: அதுவா கண்மணி, திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல்ங்கிற ஊர்ல சசிகாந்த் காமராஜ் அப்படிங்கிற ஒரு இளம் விவசாயி இருக்கிறாரு.
1: சரி,
0: அவர் என்ன செய்யறாருன்னு கேளு. சரிங்கிற
1: என்ன, நெல்லு சாகுபடி எதுவும் சிறப்பா பண்றாரோ?
0: அப்படியும் வச்சுக்கலாம்.
1: வச்சுக்கலாம்னா என்ன, ஒரே இழுவையா இருக்கு.
0: 4 ஏக்கர் விவசாய நிலம், 5-6 வருஷமா இயற்கை வேளாண்மையில முழுமையான அனுபவம்.
1: இதென்ன சிறப்பு, இப்பதான் நிறைய பேரு இயற்கை விவசாயம் பண்றாங்களே.
0: கண்மணி, தேடல் அப்படிங்கறது எப்பவும் இருந்தா வாழ்க்கை ரசிக்கும் ருசிக்குமா. எப்படி ருசிக்குமா? அது போல பழைய மறந்து போன மரபுகளை, குறிப்பா நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச உணவு பழக்க வழக்கங்களை நாம ஏன் மறந்தோம், அரிதாகி போன காரணம் என்ன அப்படிங்கிற தேடுதலோட இவரு பயணிச்சுக்கிட்டு வராராம்.
1: தேடுதலுக்கு பதில் கிடைச்சிச்சா?
0: கிடைச்சிச்சு கண்மணி.
1: அத எப்படி நீ சொல்ற?
0: நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் சார் இருக்காருல்ல?
1: ஆமா,
0: சமீபத்துல அவரை தொடர்பு கொண்டு பேசினாங்கல்ல?
1: அப்படியா?
0: ஆமா கண்மணி, இத கேளு.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான இளைஞரை சந்திக்க போறோம். கட்சவி குழு, நிறைய விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு கட்சவி குழுல நிறைய பதிவுகள், அழகான போஸ்டர்ஸ் போடுவாரு நம்ம சசிகாந்த் காமராஜ். இவரு என்னதான் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு அவர் தொடர்பு கொண்ட போதுதான் தெரிஞ்சது அவர் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றார் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சசிகாந்த்.
3: வணக்கம் சார்.
2: என்ன படிச்சிருக்கீங்க சசிகாந்த் நீங்க?
3: சார், நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார்.
2: எந்த ஆண்டு முடிச்சீங்க? என்ன, முடிச்ச பிறகு ஏதாவது வேலை பாத்தீங்களா? எப்படிங்க, நேர விவசாயத்துக்கு வந்துட்டீங்களா?
3: இல்லைங்க சார், நான் 2016 முடிச்சேன். முடிச்சுட்டு அப்கான்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு ஒரு மெட்ரோ கம்பெனிங்க சார், அதுல போயிட்டு பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் சார் சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு வீட்டுல நடந்துச்சு. பரம்பரை பரம்பரை விவசாய குடும்பம் தான். ஊர் பக்கத்துள்ள திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து உளுந்து வந்து ஒரு 4 மூட்டை வந்து கிடைச்சது. நம்ம அறுவடை பண்ணோம். அதுல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி போயிட்டு கமிட்டில போயிட்டு போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே நான் தான் போவேன் அந்த மாதிரி இதுக்கு. அப்ப உளுந்து போட்டுட்டு வெளியில வரும்போது அம்மா போன் பண்ணி என்ன சொன்னாங்க, அப்பா உளுந்து இப்போதான் புதுசா அறுத்துருக்கோம், அதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, கடையில வரும்போது ஒரு 2 கிலோ உளுந்து கடையில வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து கருப்பு உளுந்தான் கொடுத்தது, 60 ரூபாய்க்கு கொடுத்தேன் கம்பெனில. அதே உளுந்து நான் வெள்ளையா கடையில வாங்கும்போது 120 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் கிலோவுக்கு. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, வாங்கி சாப்பிடற மக்களுக்கும் தெரியாம அதை விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் தெரியாம இடையில கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் வந்து ஒரு பிளாக் கோல்டு போல வந்து மறைஞ்சிருக்கு, மறைமுக ஒரு வியாபாரம் நடக்குது, ரெண்டு பேருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சரி, அப்ப இதை ஏன் நம்ம வந்து ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் நிலாமது.
2: நிலாமது அப்படின்னு ஒரு பெயர் பண்ணிட்டு நிறுவனம் ஒண்ணு துவங்குறீங்க. சரிங்க, ஆனா அப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லன்னா?
3: இல்ல, நம்ம எப்பவுமே கண்டினியூவா விவசாயம் தான். நம்ம கொரோனாக்கு அப்புறம் பாரம்பரிய உள்ள வரும்போது இயற்கை விவசாயமா எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு கலந்துகிட்டு தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் இயற்கை விவசாயம் சார்ந்த கண்காட்சிகள், விதை திருவிழாக்கள், உணவு திருவிழாக்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பயணம் செய்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு அதை எல்லாமே இது பண்ணிட்டு முழுமையா இயற்கை விவசாயத்துல இறங்கணும்.
2: இப்ப எந்த ஆண்டு நீங்க இயற்கை விவசாயத்துல இறங்குனீங்க? நிலா அமுது எப்ப துவங்கப்பட்டதுங்க?
3: விவசாயத்துல இறங்கினது 2021. நிலவமது உருவாக்கப்பட்டது வந்து 2023,
2: ஒரு 2 ஆண்டுகள் கழித்து.
3: ஆமாங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் துவங்கும் போது அதை பத்தி ஒரு 60% தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அது உள்ள நுழைய முடியும். எதுவும் தெரியாம நுழைய கூட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விவசாயம்னா என்ன, ஏன்னா இது நம்ம சொல்றதே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. ஏன்னா விவசாயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தமிழரா இருந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா விவசாயத்தை வந்து ப்ராப்பரா பண்ணுறதுக்காக அதுதான்
2: முன்னாடி செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் அதை ஒழுங்கா மற்றவர்கள் எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன மாதிரியான மாற்றத்தை உங்க விவசாய முறையில ஏற்படுத்துறீங்க? எவ்வளவு பரப்பளவுல என்ன மாதிரியான விவசாயம் நீங்க பண்றீங்க?
3: நம்மகிட்ட ஒரு 4 ஏக்கரா இருக்கு.
2: நீர் வசதி எல்லாம் நல்லா இருக்குங்களா?
3: நம்ம கிட்ட கிணறு இருக்கு,
2: கிணறு, இலவச மின்சாரம்.
3: ஆமா, எல்லாம் இருக்கு.
2: சரி, 4 ஏக்கர்ல என்ன பண்ணுவாங்க? பொதுவா அப்பா காலத்துல என்ன மாதிரியான ஒரு பிரதான பயிர் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதாவது மாற்றம் செஞ்சீங்களா? எப்படி?
3: நம்ம வந்து மறுசுழற்சி தான் பண்றோம். அதாவது முப்போகமும் ஒரு ஒரு வகையான பயிர், சைக்கிள் முறையில
2: பயிர் சுழற்சி
3: அப்படிதான் பண்ணுவோம். நெல் அறுவடை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து துவர விதைப்போம், அப்புறம் உளுந்து பயிரிடுவோம், எள்ளு கொள்ளு இதெல்லாம் பண்ணுவோம்.
2: ஒரு முறை மட்டும் நெல்லு, அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகள் எல்லாம் பண்றாங்க. இப்ப நில அமுது தொடங்கின பிறகு நீங்க நேரடியாக விற்பனை செய்யறீங்களா? ஏன்னா அந்த 60 ரூபா 120 ரூபா அந்த வித்தியாசம் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 60 ரூபா தான் உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாற்றத்தை வந்து எப்படி முறையா சரி பண்ணிக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க?
3: ஒண்ணு சார், இப்ப வந்து விவசாயி வந்து 60 ரூபாய் அரசாங்க கமிட்டியில வந்து கொடுத்தாலும், ஆனா

0: உங்களுக்கு வந்து 60 ரூபாய் மட்டும் உங்களுக்கு கையில கிடைக்கிறது இல்ல கிலோவுக்கு. இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு, கேர் ஆட்டோவோ இல்ல மாட்டு வண்டியை தான் வச்சுட்டு போனோம், அது இருக்குது, பிளஸ் ஆள் கூலி இருக்குது, ஏகப்பட்ட இதர செலவுகளும் இருக்குது. அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து மொத்தமா கையில கிடைக்குது என்ன பார்த்தா ஒரு கிலோக்கு 50 ரூபாய் 55 ரூபாய் தான் கிடைக்கும். முயற்சிக்கான ஒரு தேடல் என்னன்னா நம்ம வந்து டைரக்டா விவசாயிகள்கிட்டே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு போயிட்டோம். அறுவடை பண்ணி அவங்க கொடுத்தா மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து வண்டி சார்ஜும் எந்த ஒரு இதுமே இல்ல.
1: எப்படி இயற்கை முறையில தான் இருக்கணும்னு வலியுறுத்துறீங்களா? எப்படி
0: நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்குதான் அவங்களை தயார்படுத்துறோம். ஏன்னா எடுத்ததுமே அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க அரசாங்கத்துக்கிட்ட, அரசாங்கம் நமக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிலத்தை வந்து விவசாய நிலம் இயற்கையான முறையில மாத்தது குறைஞ்சபட்சம் 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஏன்னா அதுக்கு பல தானியங்கள்லாம் நம்ம அதை பயிர் செஞ்சு, ஏன்னா இப்ப வந்து எந்த ஒரு நிலமும் முழுமையான ஒரு இயற்கையை சார்ந்து இல்ல, எல்லாமும் பொட்டாசியம் யூரியா அந்த மாதிரி கெமிக்கல் சேர்த்து சேர்த்து நிலமும் வந்து கெமிக்கலா மாறிடுச்சு,
1: ரசாயனத்துக்கு பழகிடுச்சு.
0: ஆமாங்க, இப்ப அந்த ரசாயனத்துல இருந்து நம்ம மீண்டும் நம்ம வந்து இயற்கைக்கு வரணும்னா அதுக்கு வந்து 1.5 to 2 ஆண்டுகள் காலம் தேவைப்படுது.
1: அந்த சமயத்துல மகசூல் குறைவாகவும் இருக்கு, அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் அந்த விவசாயிக்கு இருக்கணும்.
0: ஆமா, அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட சில வேண்டுதலும் நம்ம வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு.
1: சரிங்க சரிங்க. இப்ப வந்து உங்க இடத்துல ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுல நீங்க நெல் பண்றீங்க, அதுக்கப்புறம் துவர உளுந்து கொள்ளு எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. இதெல்லாம் வந்து எப்படிங்க, பாரம்பரிய ரகங்களா? அதே மாதிரி வந்து பயிர் வகைகளும் வந்து நாட்டு பயிர் வகைகள் பயன்படுத்துறீங்களா? அது இயற்கை முறையில பண்றீங்களா? அந்த முறைகள் எல்லாம் சொல்லுங்களேன்.
0: இப்ப நம்ம வந்து துவரையும் சரி உளுந்தும் சரி நம்ம வந்து நாட்டு ரகம் தான் பயன்படுத்துறோம். அரிசி வந்து தற்சமயம் வந்து முழுமையா நாட்டு ரகங்கள்ல வந்து ஒரு 2 வகையான பாரம்பரிய அரிசி நெல் தான் நம்ம பயன்படுத்துறோம். இன்னும் முழுமையா வந்து நம்ம அது பண்ணணும்னா அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற விவசாயிகளையும் நம்ம இணைச்சுதான், ஏன்னா நமக்கு நிலங்கள் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு வந்து 100 கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல.
1: நீங்க என்ன 2 ரகங்கள் பண்றீங்க?
0: மாப்பிள்ள சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, அந்த மாதிரியான ரகங்கள் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: சம்பா சார்ந்த ரகங்களா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகளும் நாட்டு ரகங்கள் பயன்படுத்துறீங்க. முழுக்க இயற்கையில மாறிட்டீங்களா? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இயற்கையா மாறும்போது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க ஒரு 2.5 ஆண்டுகள், அது உங்க அனுபவமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு விவசாயம் வந்து இயற்கைக்கு மாறணும்னா ஒரு 2.5 ஆண்டு காலம்னாலும் நடுவுல தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா இயற்கை முறைக்கு மாறுவதற்கு? அந்த மகசூல் இழப்ப சமாளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு 2.5 ஆண்டு காலம் ஆச்சா எப்படிங்க?
0: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய தடங்கல்கள் ஏற்படுது, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானோம் சுத்தி சமுதாயத்திலயும் தான். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் எதுக்கு நீ இந்த இதுக்கு வரன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில இருக்கிறவங்க சொன்னா பரவாயில்ல, சுத்தி இருக்கிற சக நண்பர்கள் உட்பட புரிஞ்சுக்கிற உறவுகள் உட்பட எல்லாருமே நிறைய கேலிக்கு ஆளான. ரசாயனத்திலிருந்து நம்ம இயற்கைக்கு மாறும்போது எடப்பட்ட அந்த 2 வருட காலத்துல வந்து சரியான முறையில மகசூல் கிடைக்கல, அதுக்கான சரியான ஒரு தேடல் இருக்கும்போது நிறைய நஷ்டம் அடைஞ்சது. ப்ராப்பரா நம்ம அதை கண்டினியூ பண்றதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனா அது தாண்டி நம்ம வரும் போது இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்கு.
1: இந்த கஷ்டமான காலத்தை தாண்டி இப்ப உறுதியா நினைத்த பாதையில பீடு நடை போட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா, ஒரு 90% அதுக்கான நடைமுறைக்கு வந்துட்டோம்.
1: சரிங்க, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயங்கள் நான் கவனித்தேன். தமிழகம் எங்கும் நடக்கக்கூடிய இந்த நெல் திருவிழா ஆகட்டும் இல்ல விதை திருவிழா ஆகட்டும், அங்கெல்லாம் போய் அங்க என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பேன், அங்க இருக்கிற விவசாயிகளோட பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க. தமிழகம் மட்டும் தானா இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் நீங்க போறது உண்டா? அங்க போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சது, அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
0: அதிகமா போனது வந்து தமிழகம் மட்டும்தான், கேரளாவுக்கு மட்டும் பக்கத்துல ஒரு டைம் போயிருக்கோம், குமுளிக்கு, தேக்கடி குமுளிக்கு. தமிழகத்துல வந்து திருவாரூர், தஞ்சாவூர், கரூர், சென்னை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கு வந்து நான் பயணம் செஞ்சிருக்கேன் லாஸ்ட் ஒரு 4-5 வருடத்துல. அதை நான் சந்தித்த ஒவ்வொரு விவசாயி நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து எப்படி விவசாயம் பண்றீங்க, இதனால எவ்வளவு லாபம் வந்ததெல்லாம் இது வரைக்கும் நான் யார்கிட்ட கேட்டதே இல்லை. என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், கடந்த ஒரு 30-40-50 வருஷத்துக்கு முன்னாடி 100 கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது, இப்ப ஏன் அந்த நெல் ரகங்கள் இல்லை? அதுதான ஒரு இடத்துல ஏன் அந்த நெல் ரகங்கள் போயிடுச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன? நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அந்த பாரம்பரியம் மீண்டும் கொண்டு வரணும், அது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், கேள்விக்கான பதில் எங்க இருக்குது அப்படின்றத தேடிதான் என்னோட பயணங்களே இருந்தது.
1: அங்க சந்தித்த வித்தியாசமான அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு சசிகாந்த்?
0: கண்டிப்பா இருக்குங்க.
1: சொல்லுங்களேன்.
0: நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர் போயிருந்தேன். கரூர்ல சந்திச்சேன், பரம்பரை பரம்பரையா வந்து இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை விற்பனை பண்ற ஒரு அங்காடி வச்சிருக்காரு போல. கண்டினியூவா வந்து மக்களுக்கு பாரம்பரியமான அரிசி வகைகள் அவர் குடுக்கறது வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து என்னன்னா, முறையான ஒரு விளைச்சல்கள் மக்கள் கிட்ட இல்ல. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து பாரம்பரிய அரிசியை பத்தின விழிப்புணர்வு இல்ல, பாரம்பரிய அரிசி சார்ந்த அந்த புரிதல் இல்லாத ஒரு காரணத்தால. ஏன்னா எந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கோ, டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் அதுக்கான உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். அப்படிங்களா? வந்து டிமாண்டே இல்ல, மக்கள் கிட்ட வந்து அந்த போதிய விழிப்புணர்வு இல்ல. அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை விட்டுட்டு 3 மாசத்துல வந்து நம்ம ஒரு நெல் உற்பத்தி ஆகும் பாத்தீங்களா, அந்த ஒரு கல்ச்சருக்கு மக்கள் மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நம்ம பாரம்பரிய அரிசி வகை குறைஞ்சபட்சம் எல்லாமே 120-150 நாட்களுக்கு கொண்ட பயிர் வகைகளா தான் இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது பொருளாதாரத்துல அவங்களால சமாளிக்க முடியல. 90 நாட்கள்ல விளைஞ்ச ஒரு நெல்லுக்கும் 140 நாட்கள்ல விளையிற நெல்லுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லீங்களா? அந்த மாதிரியான மனவேதனைகளை அவரு ஷேர் பண்ணாரு, நிறைய
1: பகிர்ந்துகிட்டு.

0: அப்பதான் உங்களுக்கு வந்து தேவையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கும் போது அந்த தேவையை உருவாக்குவதற்கு தான் நீங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறீங்களா?
1: ஆமாங்க.
0: இப்போ உங்களுடைய போஸ்டர்ல நான் பார்ப்பேன், ஒண்ணு வந்து இந்த ஜிஐ ஜிஎல் பத்தி நிறைய வலியுறுத்தி நீங்க போடுறீங்க. இந்த ஜிஐனா என்ன, ஜிஎல்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சார், இப்ப இந்த ஜிஏஜி வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
0: கிளைசெமிக் இன்டெக்ஸ்.
1: சார், இதோட மெயின் பர்பஸ் என்னதான் சார், சாப்பிடுற ஒவ்வொரு உணவிலும் வந்து சர்க்கரை அளவும் இருக்குது, குளுக்கோஸ் அளவும் எல்லாமும் இருக்கு. நார்மலா சாப்பிடுற உணவுல வந்து அது சீக்கிரமா வந்து நம்ம உடம்புல வந்து அந்த சர்க்கரையோட அளவு கூட்டிடும். ஆனா இது வந்து சார், அது மெதுவா அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எந்த அளவுக்கு இந்த ஜிஎல் 50க்கும் கம்மியா எந்த உணவுல இருக்கோ அதை வந்து நம்ம தாராளமா அனைத்து வகையான வயது நிறைவு நம்ம சாப்பிடலாம்.
0: ஜிஎல் அப்படின்றது கிளைசெமிக் லோடுங்களா?
1: எஸ் சார். ஜிஐ வந்து 50, 60, 70, 90 சொல்லிட்டு அதை வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த ஜிஐ வந்து 50% குறைவா இருந்தா அது வந்து ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. 70% மேல போனா அது வந்து ரொம்ப ஆபத்தான உணவா இருக்கும்.
0: சர்க்கரை அளவு வந்து அதிகப்படுத்துறது,
1: ஆமா சார்,
0: செரிமான தன்மை குறைவா இருக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்.
1: எஸ் சார்.
0: கிளைசமிக் லோடுன்னு சொல்றீங்களா, அது என்னங்க?
1: இது வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் நம்ம அதை குறிக்க தேவையில்லைங்க சார். 11 to 12 அந்த மாதிரி ஒரு லெவல் தான் சார் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். லோ ஃபுட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும்.
0: அதுவும் கம்மியா இருக்கணும்ன்றீங்க, 10, 11 அப்படி இருந்தா அது உடம்புக்கு நல்லதுன்றீங்க.
1: ஆமாங்க சார்.
0: ஆனா இதை வந்து எப்படிங்க கணக்கீடு பண்றாங்க? அந்த மருத்துவ குறியீடுகள்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கு வந்து யாராவது மருத்துவர்களோட தொடர்புல இருக்கீங்களா, இல்லைன்னா ஆராய்ச்சி மையங்களோட தொடர்புல இருக்கீங்களா, எப்படி?
1: எனக்கு தெரிஞ்ச எங்க சக விவசாயிகள், இந்த மருத்துவத்துறையில இருக்க நண்பர்கள் கிட்ட வந்து எனக்கு என்னன்னா, இது வந்து லைஃப் லாங், நான் இருந்தாலும் இல்லாட்ட போனாலும் இதன் மூலியமா தமிழ்நாடு முழுக்க சார் அடுத்த 2030க்குள்ள இது பத்தின ஒரு புரிதல் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் பரப்பணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கான ஒரு முயற்சி தான் சார் இந்த ஜிஹெச்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச் மூலியமாவும். ஆல்ரெடி சார் இது மோஸ்ட்லி இது நெட்லயே இருக்கும், கொண்டு வந்துட்டேன். ஆனா இது வந்து முறையா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் சார்.
0: அழகான போஸ்டர்ஸ் போடுறீங்க, அது வந்து ஏஐ சாட் ஜிபிடி அது மூலமா செய்யறீங்க போல் இருக்கு.
1: ஆமாங்க சார்.
0: இப்ப இதுக்கு கூட திணை பத்தி ஒண்ணு போட்டிருந்தீங்க.
1: ஆமாங்க சார்.
0: இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பாத்துட்டு உங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுறாங்களா எப்படி
1: சார்? கண்டிப்பா சார், நிறைய பேர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாக்கும்போது நான் இன்னும் கடுமையா ஒன்னும் ஓடணும்னு ஆர்வமா இருக்கு சார் எனக்கு.
0: ஏன்னா பிரச்சனையே என்ன அப்படின்னா, தேவை கம்மியா இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்களா இருக்கட்டும், இல்ல சிறுதானியங்களா இருக்கட்டும், இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வந்து தேவை கம்மியா இருக்குன்றது கரூர்ல ஒருத்தர் வருத்தப்படுறாரு. இந்த தேவையை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்யணும், விவசாயிகளும் பயனடையணும்ன்ற நோக்கத்துலதான் அதை துவங்கி இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப தேவை அதிகமா இருக்கா? உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேக்குறாங்களா? விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் வாங்கிக்கிறாங்களா? எப்படி இருக்கு நிலவரம்
1: சார்? இப்போ என்னோட சொந்த அனுபவம் பார்த்தா சார், இதுக்கான தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க சார். சின்ன ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்குங்க சார். ஏன்னா சார், இந்த தேவைகள் வந்து டைரக்டா வந்து விவசாயிகள் கிட்ட அதிகரிச்சா பரவாயில்ல, விவசாயிகளுக்கு மொத்தமா வாங்குறோன்ற பேர்ல வந்து கார்பரேட் கம்பெனி வந்து இதுல நிறைய உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க சார். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமா இருக்குது.
0: அந்த 60 ரூபா 120 ரூபா மாதிரி திருப்பி ஒரு பிரச்சனை அதுக்குள்ள வந்துருமோ நினைக்கிறீங்க நீங்க?
1: அவங்க வந்து சார் மொத்தமா வந்து விவசாயம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தேவை வரும்போது இப்ப என்ன மாதிரிதான் சார், நான் வந்து 60 ரூபாய்க்கு உளுந்து மொத்தமா கொடுத்துட்டு என்னோட சொந்த தேவைன்னு பண்ணும்போது நான் 120 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அந்த ஒரு நிலைமை இப்ப டிமார்ட் போன்ற கார்பரேட் கம்பெனி அதை தான் சார் கையில் எடுத்திருக்காங்க.
0: இப்ப அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விவசாயியும் இது மாதிரி ஒரு வியாபாரியா மாறணும் இல்லீங்களா?
1: கண்டிப்பா சார்.
0: நுகர்வோரும் நேரடியாக விவசாயிகள் கிட்ட வாங்கினா அது வந்து நல்ல தரமானதான்றது தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா அவங்களுக்கும் அதனால ஒரு நல்ல பயன் இருக்கு.
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: உங்களுடையக்கா சிறப்பு, மிக சிறப்புக்கா. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவங்க இளம் விவசாயியா இருந்தாலும் அனுபவஸ்தாளி போல யோசிக்கிறாங்கல்ல?
4: ஆமா கண்மணி, நாம விளைவிக்க கூடிய பொருளை தரமா விளைவிச்சோம், ஆனா 60 ரூபாய்க்கு தான் நம்ம விக்கிறோம்னு வச்சுக்கோவே. இதே பொருளை கடையில கொண்டு நம்ம வித்துப்புட்டு நமக்கு தேவையான போது அதை 120 ரூபாய்க்கு வாங்குறோம்.
3: அது என்னமோ உண்மைதான்.
4: இப்படி ஏன் நாம வாங்கணும் அப்படின்னு இந்த விவசாயி யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சியவே பண்றாருன்னா பாத்துக்கவே.
3: இவர் இன்னும் என்னென்னலாம் செய்யறாருக்கா தெரிஞ்சுக்கணும்னு தோணுது.
4: கண்டிப்பா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: அதுக்கான திட்டமும் வகுத்து இருக்கேன் சார். அது உங்க மூலியமா வந்து அதற்கும் போகுன்ற ஒரு நம்பிக்கையில சொல்லலாமா சார்?
0: சொல்லுங்களேன்.
1: ஒண்ணு இல்ல சார், இப்ப வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட சார் ஒரு ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் இயங்கிட்டு வருது கரெக்டுங்களா சார்? அப்ப அந்த பள்ளியில வந்து ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு இரு பாலரும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சார் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உணவுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா சார்?
0: இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி,
1: ஆமா, அதுல வந்து நம்ம பாரம்பரியம் சார்ந்த அரிசிகளை வந்து காலை உணவுக்கு வந்து சிறுதானிய உணவுகள், அதாவது வரகு, திணை, சாமை, குதிரவாளி, பனிவரகு, இது போன்ற சிறுதானியங்கள் வந்து காலை

0: கொடுக்கலாம். மதிய உணவுக்கு வந்து பாரம்பரியம் சார்ந்த அரிசிகளை வந்து மாணவர்கள் கொடுக்கலாம் இல்லைங்களா சார்.
1: அதனால விவசாயிகளுக்கும் பயன், உண்ணக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை சசிகாந்துக்கு வந்திருக்கு.
0: ஆனா சார் அதுல விவசாயிகள்கிட்ட டைரக்டா வாங்கணும்ன்றதுதான் சார் என்னோட கோரிக்கையே. ஒண்ணு இல்ல சார், இப்ப நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு 100 அரசாங்க பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அதே திருவண்ணாமலையில 100க்கும் மேற்பட்ட இயற்கை சார்ந்த விவசாயிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து டைரக்டா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, ஏன்னா மாவட்ட மக்கள் குறைத்தீர்வு மையம் சொல்லிட்டு ஒன்னு ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்குதுங்க சார் கலெக்டர் ஆபீஸ்ல.
1: ஆமாங்க.
0: அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிகள்கிட்ட விவசாயிகள் குறைத்தீர்வு கூட்டம் நடக்கும்போது இந்த மாதிரி அரசாங்கத்துல இத்தனை மாணவர்கள் நம்ம மாவட்டத்துல படிக்கிறாங்க, இத்தனை அரசு பள்ளிகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ அரிசி தேவைப்படுது, நீங்க வந்து விக்கிறதுக்கு செலவு பண்ண நீங்க டைரக்டா எங்க அரசாங்கமே உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்கன்னா விவசாயிகளும் வாழ்வாங்க.
1: அதற்கான ஏற்பாடுகள் ஏதோ கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க சசிகாந்த். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம வந்து ஒரு தனி மனிதனாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பரப்புவதற்கு, இப்ப பாருங்க நீங்களா ஒரு இளைஞர் பொறியியல் படிப்பு படிச்சவர், ஒரு கார்பரேட்ல வந்து வேலை பார்த்த ஒருத்தர் வந்து இது நம்ம நல்லா செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுவே வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வுங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மக்களிடையே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். இப்ப நீங்க வந்து விவசாயத்துல இது மாதிரி நெல்லு அப்புறம் சிறுதானியங்கள் பயிர் வகை இது மட்டும்தான் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்ப்பு அதுலயும் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா எப்படி?
0: இல்லைங்க சார்,
1: இது மட்டும்தான் முழுக்க முழுக்க செய்யறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு போஸ்டர் ஒன்னு பார்த்தேன், 1200 ரூபாய்க்கு இத்தனை கிலோ கருப்பு கவுனி, இத்தனை கிலோ சாப்பாடு அரிசி அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் வேற போடுறீங்க.
0: 1000 ரூபாய்க்கு சார?
1: 1000 ரூபாயா அது?
0: ஆமா சார். ஒண்ணு இல்லைங்க சார், இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும் அவங்களோட பிரான்சைஸ் குடுக்கற மாதிரியா இருந்தா குறைஞ்சபட்சம் முதலீடு நீங்க 2 லட்சம் ரூபாய் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது இல்ல சார் 2 லட்சம்ன்றது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அவங்களோட பிசினஸ் வந்து போல்டா பண்ணும்போது அவங்களோட பாரம்பரியம் சார்ந்த ரகங்களை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும்? அதுக்கு முதலீடா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் இருந்தா நம்மளும் ஒரு தொழில் முனைவரா மாறணுன்ற ஒரு இதை ஏன் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போக கூடாதுன்றதுக்காக தான் அந்த இதை நான் ஆரம்பிச்சேன்.
1: என்னங்க 1000 ரூபாய்க்கு என்னென்ன பேக்கேஜ்?
0: குறைஞ்சபட்சம் 1 கிலோ 60 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் பாரம்பரிய அரிசிகளை என்கிட்ட இருக்குங்க சார். இப்ப மாப்பிள சம்பா சார் ஹோல்சேல்ல வந்து குறைஞ்சபட்சம் 1 கிலோ வரைக்கும் நான் விக்கிறேன். என்கிட்ட மாப்பிள சம்பா வந்து 1 கிலோ 65 ரூபாய் கிடைக்கும் சார். செகண்ட்ல நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் அதிகபட்சம் 140 ரூபாய் வரைக்கும் வந்து மாப்பிள சம்பா கிடைக்கும் சார். ஏன்னா இப்ப நீங்க என்கிட்ட வந்து 1 கிலோ 65 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா வந்து 200 ரூபாய்க்கு 3 கிலோ வாங்கிக்கலாம் சார் நீங்க மாப்பிள சம்பா. அதே மாதிரி சார் என்கிட்ட வந்து கருப்பு கவுனி வந்து 1 கிலோ 75 ரூபாய் சார்.
1: என்ன ரொம்ப கம்மியா சொல்றீங்களா? விலை கம்மியா இருந்துச்சுன்னா தரமானதா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துருது.
0: அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு கடமைப்படுறேன் சார்.
1: சொல்லுங்க.
0: என்கிட்ட நெல் இருக்குங்க சார். நெல் வந்து நானே இங்க பக்கத்துல மில்லில் வந்து நரைச்சுதான் கொடுக்குறேன்.
1: அந்த மதிப்பு கூட்டல நீங்களே பண்றீங்க?
0: நானே பண்ணி கொடுக்குறேன்.
1: விலை கம்மியா பண்ண முடியுது.
0: இது எதுக்காக சார் இந்த நான் விலை கம்மியா இதை நான் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சார். எல்லாருமே தொழில் முனைவரா வரணும்னு நான் நினைக்கிறேன் சார். அது மூலியமாவது விவசாயிகளோட விளைப்பொருள் வந்து மக்கள் கிட்ட போய் சீக்கிரம் சேரணும்னு நான் நினைக்கிறேன் சார். என்ன சார் இப்போ 1000 ரூபாய்ன்றதுங்க சார் ஒரு தனி மனிதனோட 2 நாளோட வருமானம் தான் சார் 1000 ரூபாய்.
1: 1000 ரூபாய்க்கு இப்ப மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எத்தனை கிலோங்க? அதே மாதிரி சாப்பாடு அரிசிக்கு நம்ம இது ரெண்டு பயன்படுத்த மாட்டோம். சாப்பாடு அரிசி அந்த பேக்கேஜ் குள்ள இருக்கு.
0: சாப்பாடு அரிசிக்கு வந்து நம்ம அன்றாட வெள்ளை சாதத்துக்கு வந்து தூய மல்லி இருக்குங்க சார், மைசூர் மல்லி இருக்குது, பெண்களுக்கான வந்து பூங்காருன்னு சொல்லிட்டு அது வெள்ளை சாதம் தான் சார், பூங்காரு அரிசி இருக்குது, வெள்ளை சாதம் சிவன் சம்பா தங்க சம்பா இருக்குது சார். இது எல்லாமே வந்து என்கிட்ட 100 ரூபாய்க்குள்ள தான் சார் நான் சேல் பண்றேன் சார். இப்ப தங்க சம்பா சிவன் சம்பா எல்லாம் என்கிட்ட 80 ரூபாய் தான் சார். வெள்ளை சாதம் தான் சார், தூய மல்லியும் வெள்ளை சாதம் தான், அதுவும் என்கிட்ட வந்து 80 ரூபாய் தான் சார் நான் விக்கிறேன். ₹70
1: கருப்பு கவுனின்றது விலை ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா சசி?
0: கண்டிப்பா சார். சார் இப்ப நம்ம இந்தியாவில சார் இப்ப கரண்ட்ல வந்து 7 வகையான கருப்பு கவுனி அரிசி இருக்குங்க சார். இப்ப நம்ம கிட்ட வந்து சார் நாட்டு கருப்பு கவுனி தான் நம்ம வச்சிருக்கோம் சார். பர்மா கருப்பு கவுனி நம்ம கிட்ட இல்லைங்க சார். ஆனா நம்ம சார்ந்த நண்பர் விவசாயிகள் கிட்ட நான் பர்மா கவுனி எல்லாம் வச்சிருக்காங்க. 7 வகையான கருப்பு கவுனி நம்ம கிட்ட இப்ப 1 வகை மட்டும்தான், நாட்டு கருப்பு கவுனி மட்டும்தான் சார் என்கிட்ட இருக்கு.
1: ஆனா அதையும் வந்து தரமா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி நீங்க விக்கிறீங்க. இதுல ஒரு முக்கியமா நாங்கெல்லாம் ரொம்ப அக்கறையோட கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வாங்குற இடம் வந்து சரியா சரியான இடமா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து

0: சசிகாந்த் எப்படி?
1: அந்த கேள்விக்கு என்னோட கடமையாவே நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு நான் சொல்லிடுறேன் சார், பாரம்பரிய நெல் வகை பயிர் வைக்கிற யாருமே வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறதே இல்லைங்க சார். ஏன்னா சார், நாங்க முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த உரங்களை மட்டுமே தான் பயன்படுத்தி தான் நாங்க விவசாயம் பாக்குறோம். அந்த விதத்துல வந்து இதை வந்து சார் நாங்க வெளிப்படையா நாங்க கார்பரேட் மாதிரி நாங்க பெருசா நாங்க செலவு பண்ணி விளம்பரம் பண்ண முடியல சார் எங்களால. ஏன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குங்க சார்.
0: ஆனா இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கட்சவி குழுக்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த விளம்பரங்களே உங்களுக்கு போதுமானதா இருக்கா? இப்ப தேவை எப்படி இருக்குங்க? ஏன்னா கரூர் விவசாயி தேவை கம்மியா இருக்கு, உற்பத்தி பண்ணி விற்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருக்காருன்னு சொல்லிதான் நீங்க பல முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க. இப்ப
1: ஆமாங்க சார்,
0: நீங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்களுக்கு தேவை அதிகமா இருக்கா? உங்களால வந்து அந்த தேவையை சமாளிக்க முடியுதா இல்ல சிரமமா இருக்கா எப்படிங்க?
1: என்னோட அனுபவத்தை மொத்தத்தை எனக்கு வந்து தேவைகள் அதிகமா தான் சார் இருக்கு. ஏன்னா மக்கள் என்கிட்ட வந்து அதிகமா வாங்கிட்டு தான் சார் இருக்காங்க.
0: வாங்கிட்டு இருக்காங்க.
1: எஸ் சார்.
0: உங்க போட்டோ எல்லாம் போட்டு வேற போடுறீங்க. இப்ப உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலா அமுது அப்படின்னு தட்டச்சு செய்து சர்ச் பண்ணா போதுமா, கிடைச்சிருமா?
1: தற்சமயம் சார், நான் ஆன்லைன்ல இன்னும் நான் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலைங்க சார். என்னோட அதிகபட்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மட்டும் தான் சார். நான் இன்னும் மத்த கார்பரேட் கம்பெனியோட டை அப் பண்ணி நான் இன்னும் சேல் பண்ண போல.
0: சரிங்க.
1: ஏன்னா சார், இப்ப நான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மார்ஜின் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப திருவண்ணாமலையில மொத்தம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க சார். அந்த 20 லட்சம் மக்கள் தொகைக்கு தேவையானதை நான் கொடுத்தாலே
0: நினைக்கிறீங்க.
1: மொத்தம் ஒரு 2-3 நம்ம விரல் விட்டு சொல்லிடலாம் சார். அவங்களுக்கு வந்து சார் பயிர் வைக்கிறதுலயோ விவசாயம் பதிலாக அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் கஷ்டமும் இல்ல சார். அதை மக்கள் கிட்ட கொண்டு போறதுல சார் அவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடமாவே இருக்கு.
0: விற்பனையில தான் பிரச்சனை இருக்கு.
1: விற்பனையில தான் சார் அவங்களுக்கு வந்து விவசாயம் செய்யறதுல எந்த ஒரு இதுவும் இல்ல சார்.
0: எதை வேணா விளைவிச்சிடலாம், ஆனா விற்பனை செய்யும் போது
1: விற்பனை செய்யறதுல
0: சமாளிக்கலாம். தீர்வு ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரியுது
1: சார்? இன்னொரு விஷயம் சார், பிளஸ் இந்த விற்பனை இதுல வந்து சார் வந்து இப்ப அரசாங்கம் வந்து சார் பல நிறைய திட்டங்கள் வந்து இலவசமா கொடுக்குறாங்க. மரக்கன்றுல 5 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. என்ன சார் விவசாயி எதிர்பார்க்கறாங்கன்னா விதை நெல்களையும் வந்து மானியம் சார்ந்த இல்ல இலவசமா அரசாங்கம் கொடுக்க முன்னோருமா அப்படின்ற சில இயக்கங்களும் சில விவசாயிகள் கிட்ட இருக்காங்க சார்.
0: ஆனா விற்பனை திறனை வளர்த்துக் கொள்வது அவங்க தனிப்பட்ட முறையில செய்து கொள்ள வேண்டியது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா கொஞ்சம் விதையெல்லாம் வந்து கொஞ்சம் மானிய விலையில கொடுத்தா விவசாயிகளுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்றீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நுகர்வோர் வாங்குறவங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க, அது சரியான எதிர்பார்ப்பா இருக்கா, அவங்க எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: சார். இப்போ என்னோட பார்வையில வாங்குற மக்கள் வந்து ஒரே ஒரு பார்வையில இருக்காங்க சார். பிரீமியம் அப்படின்ற ஒரு வார்த்தையில மக்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்கன்றதுதான் சார் என்னோட பார்வையாவே இருக்கு. என்னோட வேதனையாவும் அதான் சார் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப நான் ஒரு மாப்பிள்ள சம்பா வந்து நான் வந்து 60 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுங்க சார். ஆனா சார் என்கிட்ட வந்து லேபிள் இருக்காது, என்கிட்ட வந்து கவர்ச்சிகரமான பேக்கேஜ் எல்லாம் இருக்காது. நம்ம அப்படிதான் கொடுப்போம். அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல, அதை வாங்குறதும் இல்ல. அதே ஒரு ஏசி போட்டு ஒரு ஷோரூம்ல வந்து அதே மாப்பிள்ள சம்பா வந்து 140 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் வித்தாங்கன்னா விலை எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அந்த இடத்துல பொருள் தரமா இருக்குன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில மக்கள் இருக்காங்கன்றதுதான் சார் என்னோட வேதனையே.
0: அதை பொட்டலத்தை பாக்காதீங்க, பொட்டலத்துக்குள்ள இருக்கிற தரத்தை மட்டும் பாருங்க.
1: ஏன்னா சார் எனக்கு என்ன சார் மக்கள் கிட்ட ஒரு அறியாமை பயமா இருக்குன்னா சார், கார்பரேட் கம்பெனி எங்களை போல விவசாயம் கிட்ட வாங்கிதான் வந்து அவங்க பேக்கிங் செலவு, அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு, ஆட்கள் செலவு இதெல்லாம் வச்சுதான் அவங்க ரேட்டு வச்சு விக்கிறாங்க. ஏன்னா சார் அவங்க தனியா உற்பத்தி பண்ணல, அவங்க விவசாயம் பண்ணல, எங்க கிட்ட இருந்துதான் பொருள் வாங்கிதான் அவங்க அதை வேல்யூ அடிஷன்ற பேர்ல வந்து அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி தான் சேல் பண்ண. அவங்க கிட்ட போறவங்க ஏன் எங்களை போல விவசாயிகள் கிட்ட வந்து வாங்குறதுல தயக்கம் காட்டுறாங்கன்றதான் சார் தெரியல.
0: உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க சசிகாந்த், ஒரு நல்ல முயற்சி. உங்க வயது என்னங்க சசிகாந்த்?
1: 33ங்க சார்.
0: 33 வயதுல இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட இந்த தொழில இறங்கி செஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க இன்னும் மேலும் இந்த துறையில நீங்க வளரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசைங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்ல தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, திருவண்ணாமலை சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 97 94 64 67. இது வந்து சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 97 94 64 67. இன்னும் எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா சசிகாந்த் என்ன திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: எதிர்கால திட்டங்களா சார்? எனக்கு வந்து என்னோட கேள்விக்கான பதில் மட்டும் கிடைக்கணும்ன்றதா சார் என்னோட எதிர்கால திட்டமே சார். சொல்லிடலாமா சார் அதை மட்டும்
0: சொல்லுங்களேன்.
1: நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகள் இன்றைய அன்றாட வாழ்க்கையில ரொம்பவும் குறைஞ்சு போயிடுச்சுங்க சார். ஏன்னா அவங்களோட மூலாதாரமே வந்து உணவே மருந்து அப்படின்ற வாழ்க்கை முறையை தான் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க சார். இப்ப அவங்க பயன்படுத்துறதுல வந்து ஒரு தனித்துவமான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை இருக்குங்க சார். என்னன்னா சார், ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலையும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த பல சத்துக்களோட பல வளமான

0: ஒரு வாழ்க்கை முறையை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க சுயேட்சை முறையில சார். ஆனா அதை இப்ப நம்ம இழந்துட்டு ஒவ்வொரு சத்து குறைபாடுக்கும் நம்ம வந்து சுழற்சி முறையில நம்ம வந்து மாத்திரைகளை பயன்படுத்த துவங்கிட்டோம் சார்.
1: உணவே மருந்துன்றது மாறி மருந்தே உணவுன்னு ஆயிடுச்சு.
0: ஆமாங்க சார்.
1: இந்த கேள்வி எல்லார் மனதிலையும் எழுந்ததுன்னா நிச்சயமா தரமான உணவை சாப்பிடுவாங்க விவசாயிகளுக்கும், அதனால வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நன்றிங்க சசிகாந்த். திருவண்ணாமலையில இருந்தாலும் தொலைபேசியில் அழைத்தவுடன் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி, வணக்கம்ங்க.
0: ரொம்ப நன்றிங்க சார்.

0: சிந்தனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய இவங்களோட செயல்பாடு ரொம்பவே சிறப்பா இருக்குல்ல.
1: ஆமாக்கா, நம்மளும் இவரை போல யோசிச்சு பொருளை தரமா உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ற பொருளை எதிர்பார்க்கிற விலைக்கு விற்கிறதுக்கு இப்ப இருக்க நவீன தொழில்நுட்பங்களோட பாரம்பரிய முறைகளையும் கையாளணும்.
0: அதே அதே, அப்பதான் நம்ம கை நிறைய காசும் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பா போவோம்.
1: அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டீங்க. மருந்தே உணவுங்கிறத மாத்தி உணவே மருந்துன்னு வாழ பழகணும்.
0: அதுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவங்களுடைய அனுபவத்தை நாமளும் ஒரு பாடமா எடுத்துக்குவோம்.
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இருவரை கேட்டது உணவே மருந்து, திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். இனி மெல்லிசை.

0: மச்சான், இந்த அநியாயத்தை கேட்டியா? அந்த மேட்டுத்தர குப்புசாமி இருக்காரே, பாசன வாக்கா கரையில காரப்பூச்சி பண்ணிருக்காங்களே, அதுல ஒரு கல்லை எடுத்து துணி துவைக்கிறது கொண்டு போயிட்டாரு மச்சா, இது நியாயமா?
1: வேலம்மா, இது சட்டப்படி குத்தம். வாக்கா கரையையும் இந்த ஏரிக்கரையும் பாதுகாக்கிறதுக்கு அரசுல என்னென்னமோ பண்ணிருக்காங்க நல்ல திட்டங்கள், அதையெல்லாம் பாதுகாக்கிறது நம்ம கடமை, இல்லைன்னா பாசனத்துக்கு தண்ணி கிடைக்காது. இதை எல்லாரும் உணரணும்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். இனி அறிவிப்புகள்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகள், குத்தகைதாரர்கள் அரசு நிர்ணயித்த விலையில் மீன் குஞ்சுகளை பெற்றுக்கொள்ளலாம். ரோஹு, மிர்கால், சாதா கெண்டை போன்ற மீன் குஞ்சுகள் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 24 21 173. எண் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 24 21 173. மற்றொரு எண் 93 84 82 43 70. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 93 84 82 43 70 என்ற எண்ணை திருச்சிராப்பள்ளி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நாமக்கல் மாவட்டத்தில் ஆடு வளர்க்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் கவனத்திற்கு, ஆடுகளில் தற்போது எய்மீரியா என்ற ஒரு செல் ஒட்டுண்ணியால் இரத்த கழிச்சல் நோய் ஏற்படுகிறது. குறிப்பாக சுகாதாரமற்ற சூழலில் சிறிய இடத்தில் அதிக எண்ணிக்கையில் அடைத்து வளர்க்கப்படும் குட்டிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக காணப்படுகிறது. முதிர்ந்த ஆடுகள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டாலும் நோய் அறிகுறிகளை காட்டாது. ஆனால் சாணத்தில் எய்மீரியா ஒட்டுண்ணி

0: யின் உறை முட்டைகளை தொடர்ந்து வெளியேற்றுவதன் மூலம் இளம் குட்டிகளுக்கு நோய் பரவ காரணமாக இருக்கிறது. குட்டிகள் தீவனம் மற்றும் தண்ணீருடன் எய்மீரியா உறை முட்டைகளை தின்னுவதால் நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட குட்டிகளில் தீவனம் உண்ணாமை, உடல் மெலிவு, இரத்த சோகை, நோயின் தீவிரத்தால் இறப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு சல்ஃபா ஆம்ரோலியம் மருந்துகளை கொடுக்கலாம். சுகாதாரமான பண்ணை பராமரிப்பு, குட்டிகளை குறைவான எண்ணிக்கையில் பெரிய ஆடுகளிலிருந்து பிரித்து வளர்ப்பதன் மூலம் இந்த நோய் வராமல் தடுக்கலாம் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய் மட்டுமே. முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15. ஏன் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்கள் இணைக்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக ஆஸ்திரேலிய தலைநகர் மெல்பர்ன் சென்றடைந்தார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்பதோடு அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் நாளை பங்கேற்கிறார். ஒடிசா ஆழ்கடல் மீன்பிடி திட்ட ஆவணத்தையும் அவர் வெளியிடுகிறார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்மை காலங்களில் மழைப்பொழிவு அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் மழை பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 262லிருந்து 128ஆக குறைந்துள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் எல்நினோ தாக்கம் குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசிய அவர், கடந்த மாதத்தில் 33% மழை பற்றாக்குறை இருந்நிலையில் தற்போது ஒட்டுமொத்த பற்றாக்குறை 24% குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். மழைப்பொழிவால் ஏற்படும் தாமதங்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் குறுகிய கால மற்றும் குறைவான நீர் தேவைப்படும் பயிர்களை பயிரிடுமாறும் அறிவுறுத்தினார். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சென்ற நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை 34 கோடி கணக்குகளில் வரவு வைக்கும் பணியை வரும் 15ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யும் என்று மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களின் விவரங்கள் அடங்கிய முழு தரவு தளத்தையும் புதிய தொழில்நுட்ப தளத்திற்கு மாற்றும் பணிகளை இபிஎஃப்ஓ நிறைவு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியா மாலத்தீவு இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம், தடையற்ற வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் கையெழுத்திடும் பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மாலத்தீவின் பொருளாதார மேம்பாடு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு முகமது சயீதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தங்களினால் சுற்றுலா, ஸ்டார்ட் அப், மின்னணு பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவற்றில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்து கேட்டறிந்ததோடு மகப்பேறு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தி மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு தரமான விரைவான மருத்துவ சேவைகளை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். தாய்சேய் நல சேவைகள், மகப்பேறு சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். சுகாதார சேவைகளை பொதுமக்கள் எளிதாக பெறுவதற்கான நலம் ஏஐ வாட்ஸ்அப் செயலியை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் இந்த சேவைகள் செயல்படுத்தப்பட்டு

0: பின்னர் படிப்படியாக பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். கோவை மருதமலை அரசு சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற 3வது பட்டமளிப்பு விழாவில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 682 பேருக்கு பட்டங்களை வழங்கி பேசிய அவர், மாணாக்கர் மக்கள் நலனிற்காக பணியாற்ற முன்வர வேண்டும் என்றார். தமிழக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு ஒரே தளத்தில் தீர்வு வழங்கும் வகையில் கலந்துரையாடல் மூலம் விரிவாக்க திட்டத்தை மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ஆர் வினோத் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். வேளாண், தோட்டக்கலை, மலைப்பயிர்கள், கால்நடை பராமரிப்பு, பட்டு வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆலடிப்பட்டியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பயனாளிகளுக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். அரசின் திட்டங்கள் தொடர்பான பல்துறை கண்காட்சி அரங்களையும் ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். தென்காசி மாவட்டம் வடக்கு பாப்பான்குளத்தில் மண்நீதி நாள் முகாம் ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் பல்வேறு காவல் நிலையங்களில் 199 வழக்குகளின் மூலம் கைப்பற்றப்பட்ட 694 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. சேலம், தருமபுரி மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட 50 மேற்பட்ட காவல்துறையினர் இதனை பார்வையிட்டனர். தூத்துக்குடி திருவள்ளூர்புரம் பகுதியில் நேரிட்ட தீ விபத்தில் 5 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாயின. சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் தீ பரவியதையடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கீழக்கொற்கை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுத்தாம்ப்டனில் வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. இனி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: Hello, I'm Mike McCarthy at the BBC Sports Centre with the latest World Cup news. Egypt boss Hossam Hassan says his side had been treated unfairly and suffered injustice in their 3-2 defeat to Argentina in the last 16. Egypt led 2-0 but had another goal controversially disallowed following a VAR review. They also felt Mohamed Salah was fouled in Argentina's penalty area seconds before the reigning champions broke for their added time winner. Hassan said perhaps they wanted to keep the world champion in the competition. Perhaps they wanted Messi to stay in the running. BBC Sport has approached FIFA for comment. Well, despite Argentina's dramatic fight back, South American football expert Tim Vickery doesn't think they have what it takes to retain the World Cup.
3: Firstly, and it's just difficult, these knockout games, the margin is so tight. That defence nearly buckled so many times under pressure in Qatar. No new defenders have emerged. The other one is the absence of Di Maria. Messi, who had been trying to play his way through the middle all through the game, and it hadn't been working for him, became Di Maria.
2: Argentina will play Switzerland in the quarterfinals after they beat Colombia on penalties to reach the last eight for the first time since 1954. Goalkeeper Gregor Kobel was the Swiss hero. He saved from Chucho Hernandez as they won 4-3 in the shootout following a goalless draw. Swiss broadcaster David Lemos says Kobel's had to wait to be the main man.
4: We've known for many, many years that Gregor Kobel is one of the best goalkeepers in Europe. He's been famously one of the best in the Bundesliga, but he had to be the number two behind Jan Sommer, who famously saved the Mbappe penalty 5 years ago. And since Sommer has retired from the national team, it is now Kobel's turn, and he was waiting for his big moment. And it happened today on the best of days.
2: Well, the quarterfinals get underway on Thursday as the 2018 champions France face 2022 semi-finalist Morocco in Boston. And for more World Cup news from the BBC, just go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
1: இதுவரை FIFA உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்டீர்கள்.

8:08 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனிமையான இந்த இரவு நேரத்தில் இனிமையான பாடல்கள் இதயம் வருட காத்திருக்கிறது. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 240

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோட இரவு இசை இனிமை நேயர்களோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. அடுத்த வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நாச்சிபிச்சிலிருந்து முத்துசாமி பேசுகிறேன் சார்.
0: முத்துசாமி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு இந்த காட்டு நீந்தி வர கீதத்திலிருந்து சித்திரச்சி வானம் சிரிக்க கண்டேன் அந்த பாடுவாங்க சார்.
0: அப்படிங்களா, கொடுத்துடலாம். என்ன காரணம்?
1: இல்லை, அது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கேட்கறது நல்லா, இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் கேட்கறது.
0: அப்படிங்களா, கண்டிப்பாக கொடுத்துருவோம்.
1: நல்லா காற்று ஜில் ஜில்னு அடிச்சிருக்கீங்களா, நல்லா கேட்கறது ஒரு மாதிரியாக.
0: சரி, ஜில்லுனோட காத்தோட இதமான பாட்டோட கேட்டு ரசிங்க.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையிடமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:18 நிமிடம். இப்போது இணைப்புக்கு பாட்டு கேட்கறதாக வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரகமத்துல்லா. நல்லா இருக்கீங்களா?
0: நன்றிங்க, நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நிகழ்ச்சி கிட்ட சூப்பராக இருக்கேன்.
0: சூப்பராக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த மோகன் நடித்த ராஜராஜ சோழன் தான் அந்த பாடல்.
0: நன்றிங்க, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வர்றது கேட்டலாங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் பாடல் கேட்க வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: காஜாமலை ஜெரோம் பெர்னாண்டோ ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
1: எனக்கு வந்து கீதாஞ்சலி படத்தில் ஒரு ஜீவன் அழைத்தது அந்த பாடல் வேண்டும்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா. முதல் முறையாக பேசுறீங்களா, இதுக்கு முன்னால் பேசியிருக்கீங்களா ஐயா?
1: இதுக்கு முன்னால கொஞ்சம் நீண்ட இடைவெளி.
0: நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா திரும்ப பேசுறீங்க.
1: இடைவெளி. ஆமா.
0: சரிங்க.
1: புதுதாக வர்றவளுக்கு இன்னும் நம்மளே கேட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு காலத்துல அதிகமா கேட்டோம்.
0: சரிங்க சரிங்க.
1: அதனால இப்ப கொஞ்சம்
0: இரண்டு நாள் இடைவெளி விட்டு கேட்கலாம், தவறு
1: இல்லை.
0: சிறப்புங்க. நன்றி இனிப்புல வந்ததுக்கு.
1: நன்றிங்க.
0: கேட்ட மாதிரி அந்த பாடல் கேட்டலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது இரவு இசை இனிமை.

0: நேயர்களே, திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்களுடன் நேரலையில்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ ஆடி மாசம் ஆயிடுது இல்லையா, ஆடி வரப்போறது, காத்து முன்னாலே வந்துருச்சு. இப்போ காற்றுல பரவக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான சித்த மருத்துவ தீர்வு பற்றியும் நம்ம நாளைக்கு பேச போறோம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத விரிவா பார்க்கலாம். நேயர்களுக்கான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய எண்கள் 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1 வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 இந்த எண்களை தொட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விடைகளை பெறுங்க.
2: நேரம் 8:30. இணையர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. 80-90 காலகட்டங்களான ரெட்ரோ காலகட்டங்களில் நேயர்கள் விரும்பி பல பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. மகிழ்வோடு நாங்களும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெறணும் அப்படின்னா 0431-246-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வரிசையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: இரவு இசை இனிமேல் இணைவது திருச்சி காஜாப்பேட்டை ரசி பேசுறேன் சார்.
2: ஆஹா, அருமை. எந்த திரைப்படம், என்ன
3: பாடல்?
2: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும் சார்.
2: ரொம்ப சந்தோஷம். என்ன திரைப்படம் சார், என்ன பாடல் வேணும் சார்?
3: படம் வந்து காளி.
2: ஓகே சார், அருமை.
3: என்ன படம் கொடுத்தோம், எல்லாமே நல்லா இருக்கு பாட்டு.
2: அதுல குறிப்பிட்ட ஏதாவது பாடல் இருக்குங்களா?
3: அதுல வாழ்வு மட்டும் நன்மைக்காக அந்த பாட்டு வழி வந்தாரு சார்.
2: அடடே, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
3: நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி சார்.

0: 8:36 திருச்சிராப்பள்ளி வானொலி இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் செல்வநகர்ல இருந்து விமலா பேசுறேன்.
0: சொல்லுங்க விமலாமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சீவல பெரியபாண்டியில இருந்து கிழக்கு சார் கையில பாட்டு சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்கம்மா.

0: மணி 41 நிமிஷம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ராமையா மாற்றுத்திறனாளி பேசுறேன் சார்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும், என்ன படம்?
1: இது ஆட்டுக்கார அளமையில ஏதோ ஒரு படம் பாட்டு கொடுங்க சார். இதை டெலிகேட் பண்றேன், காஞ்சி நகர பால்கார ராஜா ஹேமா சகோதரிக்காக போடுங்க சார்.
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் கொடுத்துடலாங்கய்யா. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யார் என்னன்னு பார்ப்போம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தென்மையானபுரம் மணிமேகலை பேசுறேன் சார். நல்லா இருக்கலாம் சார்.
0: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இருக்கேன் சார்.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு நல்லா
1: சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: உங்களுடைய குரல்களை கேட்கும் போது தான் நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.
1: சரி சார், சரி சார்.
0: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: ரகசிய போலீஸ் படத்தை சரத்குமார் நடித்த படம், இது மயில் தோகையால அந்த பாட்டு.
0: அடடா அடடா அடடா, கண்டிப்பா கொடுத்துடலாமா பாடல்?
1: சரி சார், நன்றி சார்.
0: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: நேரம் 8:51. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களோடு இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. ஒரு அழகான ஒரு 80-90 காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நாங்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி மாவட்டம் ஆலம்பக்கத்துலேருந்து மேடி பேசுகிறேன் சார்.
0: ஆஹா, ரொம்ப சந்தோஷம். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: கல்யாண் ராமன் படத்துலேருந்து மலர்களில் ஆடும் இளமை புதுமை அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஆஹா, கண்டிப்பாக போட்டுடலாமா.
1: சரிங்க சார்.
0: நன்றி சார். நன்றி.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. காலத்தால் அழியாத காவிய கானங்களை இரவு 10 மணிக்கு ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240 101 240 102 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. 10 மணிக்கு ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிங்க.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கே?
1: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்.
2: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
3: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
4: இனி கேட்கலாம் நியூஸ் அட் 9.
5: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence that rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Centre assures all possible assistance to flood-affected states. US President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semi-finals. Prime Minister Narendra Modi arrived at Melbourne in Australia this evening on the second leg of his three-nation tour after concluding his successful visit to Indonesia. Upon arrival in Melbourne, Mr. Modi was warmly received by Australian Minister for Housing, Minister for Homelessness and Minister for Cities, Claire O'Neill. Our correspondent covering the Prime Minister's Australia visit has filed this report.
6: The air in Melbourne buzzed with immense enthusiasm today as the Indian diaspora turned out in full force to welcome Prime Minister Narendra Modi. The high-profile reception was punctuated by a magnificent cultural showcase that beautifully illustrated the deepening cross-continental friendship through the universal language of music and dance. Before the stage came alive with the performances, the Prime Minister briefly interacted with the community members, sharing warm greetings with the gathered diaspora. Following this heartfelt interaction, the evening commenced with an extraordinary symbolic duet between the didgeridoo, an ancient indigenous Australian wind instrument traditionally crafted from hollow eucalyptus trees, and the Indian tabla. This was followed by a captivating Kathak recital led by renowned Melbourne-based dancer Miss Sanchita Abrol. The artistic showcase concluded with a powerful performance by the 10-piece Australia-India Orchestra, who delivered a stirring symphony rendition of A.R. Rahman's iconic anthem Ma Tujhe Salaam, deeply moving the gathered audience. Suhas Ram, Akashwani News, Melbourne.
5: During his three-day visit, Mr. Modi will participate in the third India-Australia annual summit. He will also participate in the India-Australia CEOs Forum, where he will address a gathering of top business leaders from both countries. The Prime Minister in a social media post said he is looking forward to talks with his Australian counterpart, Anthony Albanese.

0: at 7% during the current calendar year. IMF's flagship biannual report, the World Economic Outlook Update, released today, projected India's gross domestic product to moderate in the next calendar year to 6.4%. In sports, the 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence rainfall to gain further momentum this month, leading to acceleration in kharif sowing. Centre assures all possible assistance to flood-affected states. US President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semi-finals. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல் நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
3: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல் நினோ.
4: எல் நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
5: ஆக்சுவலா எல் நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை நாங்கள் எல் நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்ச். ஸோ அதனால அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில். இந்த வெப்ப பகுதி வந்து எல் நினோ பீரியட்ல வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால வந்து நார்மலா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல் நினோ பீரியட்ல வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல் நினோ சொல்றோம். இந்த எல் நினோ பீரியட்ல வந்து ஆக்சுவலா என்னன்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷன் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடுல அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தலை நோக்கி வந்துட்டு இருக்கும். தலை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலா வந்து அது வந்து கிளவுட் ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. கிளவுட் ஃப்ரீ, மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயா இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு. அதான் நடந்துட்டு இருக்கு. எலினோ பீரியட்லயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்க இருந்தா கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கும். பட் அந்த எல்நினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட். அந்த 28-28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சுதான் அந்த எல்நினோனுடைய வலிமையை நாங்க வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்ட்ல வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பில் இருந்து அதிகமா இருக்கு. அது 0.5 விட அதிகமா ஆகும் போது அதை வந்து நாங்க வீக் எல்இனோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்இனோ கிடையாது. 28-28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-ல் இருந்து அது 0.5 இருந்து மேல போய் 29 வருது. ஸோ அப்ப என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமா இருக்கு நார்மலை விட. அது வந்து நாங்க வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்இனோ. அந்த 1-1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வரது வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5-2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல் நினோ. 2க்கு மேலே போகும்போது

0: வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எலினோன்னு பேர் வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எலினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எலினோ இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ அப்ப வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்?
0: அப்ப பொதுவா எங்களுடைய ஸ்டடிக்கல் ரெக்கார்ட் படி எலினோ வந்து 1997 வந்தது, அதுக்கப்புறம் வந்து 2015, 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. இப்போ நாங்க எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங். சோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து அந்த 1997, 2015, 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமா இருந்தது இயல்பை விட. சோ இந்த வருஷமும் 2026 நாங்க அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் பிரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் பிரிடிக்ஷன். ஆக்சுவலா இப்ப இருக்கு, நாங்க ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலா ஃபுல் அட்மாஸ்பியர் சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும் போது இன்னைக்கு இப்படி இருக்க டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலா அந்த ஓஷன்ல வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளவு ஹீட் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சர் எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும் போது என்னாச்சுன்னா, நார்மலா இந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலா மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலா பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்துல அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்ற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ எல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக இருந்த அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும், அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லா நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலயும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலா வந்து ஒரு சில இடங்கள்ல நார்மல், ஒரு சில இடங்கள்ல பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியட்ல வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாயிருக்கு. ஆக்சுவலா வந்து 1997, 2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. இந்த காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெய்ஞ்சது. அது மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. சோ வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும், அதே மழை கொடுக்கும்.
1: எலினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எலினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுது. ஆக்சுவலா வந்து இப்ப எலினோ லாலினோ வந்தா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாக அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எலினோன்னு சொல்லுவோம், குறையும் போது வந்து லாலினு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி என்னுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா. இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுத்தி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலா இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலா நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அவருடைய பேர்ல தான் இருக்கு வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலா ஒரு பகுதியில வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில நகரும், கிழக்கு திசையில நகர்ந்து முடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். சோ மேல போற இடம் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அந்த க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்டு இருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங் தி ஈக்குவேட்டர் நடந்துகிட்டு இருக்கும்.

0: பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷன்ல நோ எல்லினோ நோ லாலினோ, அதாவது எல்லினோ இல்ல லாலினோ இல்ல, நார்மல் கண்டிஷன் நார்மல்ல வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்துல வந்து ஒரு ரைசிங் யார் வந்து ரைஸ் ஆகும், அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜன்ல யார் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், யார் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜன்ல வந்து இந்தியன் ஓஷன் அதாவது வெஸ்ட் இந்தியன் ஓஷன்ல வந்து அங்க சிங் ஆகும். இப்போ இந்த எல்லினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்க வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடல்ல சிங் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேல வந்துடும். ஸோ பார்த்து இந்தியாவுக்கு மேலே சிங்க் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வந்தால் அந்தியால அது வந்து க்ளௌடை வந்து ஃபார்ம் ஆகுத கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பா அது பேசிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து எல்லினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரக்டா வந்து எல்லினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன் சுனாமி அதெல்லாம் வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்லினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலா வந்து ஒரு இமிடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்னினோவுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலா எல்னினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியட்ல தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஆக்சுவலா இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஆட்டோமிலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் அந்த எல்னினோட இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த் 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சது, இனிமேல் ஒரு விண்டர் வரப்போகுது அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பத்தி சொன்னீங்க நீங்க, தமிழகத்துல வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலா இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்னினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்னினோ பீரியட்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து வடகிழக்கு பருவமழை, அதை நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்னினோ பீரியட்ல வந்து இயல்பை விட குறைவாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கும் இதுவரைக்கும் எல்னினோ பீரியட்ல.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில, ஏன்னா நீங்க வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்னினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எல்லாம் ஒரு இயர்ல இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்கு. இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்னினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு 5-6 இடைவெளியில வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்னினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கும், மறுபடியும் அது வந்து அது லாலினோ ஆகலாம், லாலினா இல்லைன்னா எல்னினோ எல்னினோ ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு 2-7 வருஷம் அந்த இடைவெளியில வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்னினோ லாலினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷம் இடைவெளியில ஏற்படும் இப்படி எல்லாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்கறாங்க. அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்னினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலா இப்போ எல்னினோ உங்களுக்கு தெரியும், எல்னினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்னினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டா வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்ன ஆக்சுவலா அதனுடைய இம்பாக்ட், இப்போ அந்த எல்னினோ உருவாகுதனால் உங்களுக்கு வந்து என்னன்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்னு காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமா இருக்கனால வந்து காட்டு தீகளை வந்து இருக்கும். ஸோ இந்த காட்டு தீனால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல அறியப்படுது.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்க கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்னினோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்?
0: ஆக்சுவலா நாங்க அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளா பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய

0: பகுதியில ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதி பிரிச்சு அதை வந்து அந்த இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நினோ 1, 2, 3, 4, 3.4 வச்சிருக்கோம். பசிபிக் பெருங்கடல் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேரு. வெஸ்ட் பசிபிக் வந்து நீனோ 4 வச்சிருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்கு, நீனோ 3.4. அந்த 3 பாதி 4 பாதி ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லானினோவா நியூட்ரல் கண்டிஷனா சொல்லுவோம்.
1: எல்னினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 9:30. நேர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சாமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நேர்களை ஒழித்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் OS தியாகராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். MR கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி R மணி அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் தொடக்கமாக மனசா எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி, வருதாணி ராகம், ரூபக தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஓஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம். அரங்கிசையில் தொடர்ந்து வதரசனே எனத் தொடங்கும் வெங்கடரமண பாகவதர் இயற்றியது பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: இசையில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேர்களை, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.